நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 16ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
1: முள் மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
0: இளைதாக முள் மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து.
1: முள் மரம் இளையதாக இருக்கும் போது வெட்டி அழித்து விட வேண்டும். பின்னர் முதிர்ந்து வைரம் பாய்ந்து விட்டால் வெட்டுகிறவர்களின் கைகளையே அது பதம் பார்த்து விடும். குறள் 879 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான

தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். நேரம் 6:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி நேரம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் வேழமுகத்து விநாயகனே என்ற பாடல். கே.ஜே. ஏசுதாஸ் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:09. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வாணி அருள்வாய் என்ற பாடல், வாணி ஜெயராமன் குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

நேரம் 6:14. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் குங்குமக்காரி என்ற பாடலை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் குரலில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். நமது FM 101.4.

நேரம் 6:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் தந்தானை துதிப்பூமி ஜிக்கி குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

6:23 நேர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் திருச்சி எஸ்எம் யூசுப் குரலில் அல்லா பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:27. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவன் பாடல்கள். சிவ சிவ சங்கரனே என்ற பாடலை கங்கை அமரன் குரலில் பாட கேட்போம்.

நின் திருப்பாதாரம் என்ற பாடலை டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாட கேட்டோம். நேரம் 6:35. நேர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் முருகன் பாடல். சோழமங்கலம் சிஸ்டர்ஸ் அவர்கள் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து

0: பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில் 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29 என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.

0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இனி தொடர்வது நம்மை சுற்றி.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
4: ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால கொரோனா பாதிப்பு ஏற்பட்டப்போ நம்ம நாடு மட்டுமல்ல உலகமே ஸ்தம்பிச்சு நின்னது. ரொம்ப சிரமப்பட்டோம். எல்லா வகையிலும் எல்லோருக்கும் இழப்பு. தொழிலகங்கள் இயங்க சிரமம். வாகன ஓட்டங்கள்லயும் நிறைய கட்டுப்பாடு. இதனால பொருளாதார சீர்கேடுன்னு சிரமங்களின் பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். தற்சார்போட இருந்த நாமெல்லாம் அன்னைக்கு தடுமாறினோம். அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை கூட அன்னைக்கு செய்ய முடியாத நிலை.
3: பணப்புழக்கம் இல்லாம வியாபாரம்லாம் முறையா நடைபெற முடியாத நிலை. அரசாங்கமும் ஏதாவது செய்து மக்களின் சிரமங்களை போக்க முடியுமான்னு
4: புது புது திட்டங்களை அப்போ அறிவித்தது.
3: ஆனாலும் இயல்பு வாழ்க்கை வாழ முடியலங்கிறத ராமநாதன் சார் ஒத்துக்குவீங்க. வேலைகள் செய்வதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கல, அல்லது அவர்களை பயன்படுத்த முடியல.
4: இப்படியாப்பட்ட நமது வாழ்க்கை நிலைய
3: நமது பழைய வாழ்க்கை நிலை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். பாப்போமா, உலகின் சிறந்த பொருளாதாரம் எது தெரியுங்களா? 1 பனை ஓலை குடிசை, அதுக்குள்ள 4-5 சட்டிப்பானை, வெளியே விசாலமான இடம், அங்க ஒரு விசுவாசமான நாய், பால் கறக்கும் 2 பசுமாடு, ஏர் ஓட்ட 2 உழவு மாடு, அதுக்கு ஓர் ஏர் கலப்பை, அப்புறம் விவசாய வேலைகள் செய்ய உதவும் 2 மண்வெட்டி, 2 கடப்பாறை, 4 களைவெட்டு, பசுமாடு காளை மாட்டோட 10 ஆடு, ஒரு சேவல்.

0: அஞ்சு பெட்ட கோழி, அதோட கோழி குஞ்சுகள். கிராமம்னாலே அடிப்படை விவசாயம்தான். அதுக்காக ஒரு 5 ஏக்கர் நிலம், அதில் ஒரு கிணறு, கிணத்தை சுத்தியிலும் 10 தென்னை மரம், தென்னை மரத்து அடியில முருங்கை மரம், கருவேப்பில மரம், தண்ணி புழக்கமுள்ள இடத்துல 2-3 வாழை மரம், அடுத்து ஒரு புளிய மரம், பெரண்ட செடியும் தூதுவளையும் படரும் இடம், பக்கத்துல அகத்தி மரம், விளை நிலங்களின் வரப்பு ஓரத்துல தானாவே வளரும் ஏராளமான கீரை செடிகள், மண் சட்டி பாத்திரம் பண்டம் கழுவும் இடத்துல 4-5 மிளகாய் செடி, தப்பி முளைத்த தக்காளி செடி, கத்தரி சுண்ட செடிகள், அப்புறம் இருக்கும் விளை நிலங்கள்ல விளையும் அல்லது விளைவிக்கப்படும் கம்பு சோளம் கேழ்வரகு, இவற்றை வருடத்துக்கு ஒரு முறை மானாவாரியா மழையை நம்பி விதைத்து விளைவித்து அறுத்து தானிய குதிருக்குள் சேமிக்கப்படுகிறது. ராமநாதன் சார், தேவைப்படும் சமயத்துல குதிருக்குள் இருக்கும் தானியங்களை எடுத்து சுத்தம் பண்ணி பொங்கி சாப்பிடலாம். நிலத்தை சுத்தி இருக்கும் வரப்போரங்கள்ல விளையிற கீரை காய்கறிகளை சமைச்சு தொட்டுக்கலாம். பத்தாத்துக்கு பசுவின் பால், அதிலிருந்து கிடைக்கும் தயிர் மோர் வெண்ணெய் நெய், அப்புறம் தென்னை இருக்கு, ஆடு கோழிகள் இருந்து கிடைக்கிற மாமிசம், மற்ற பொருட்கள். நம்ம கிட்ட இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் இருக்கும் பொருட்களை நாம வாங்கி வந்து பயன்படுத்தும் பண்ட மாற்று முறை. இப்படி யாரையும் எதிர்பார்க்காமல் உலகின் மிக அழகிய வாழ்வை 100 ஆண்டுகள் ஒரு பேரரசனை போல நலமோடு அமைதியாய் வாழ்ந்து அனுபவிப்பதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அந்த காலத்துல நடந்தது தானே இது, ஒன்னும் புதுசு இல்லையே. இப்போ எங்க போச்சு, என்ன ஆச்சு? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: ஸ்டூடண்ட் ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

எஃப்எம் 91.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் சென்னை. எஸ், இந்த நாள்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஆரம்பத்தோட நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு தாட்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள், அது எல்லாமே நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, ஒரு நாளையுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ஒரு மார்னிங் அப்படி ஒரு ஜெயஜாண்டிக்கா நல்லா எழுந்து அடுத்த துடிப்போடு நம்ம செய்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையுமே. எஸ், இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா அமையும் சொல்லிட்டு நானுமே வந்து வாழ்த்திக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம வணக்கம் சென்னையில் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபிஃபா உலகக்கோப்பை வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ஃபிஃபா உலகக்கோப்பை எந்த ஆண்டில் முதல் முதல்ல நடைபெற்றது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கான கேள்வி வந்து கேட்டிருக்கேன். எஃபி பக்கத்துலேயுமே வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ், இதற்கான பதில்களை நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எஃபி பக்கத்தில் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். அதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு சாங் கேட்டு நம்ம இன்னும் வைபை ஏற்றின

என்ன சூப்பரா இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் முதலாவதாக வரவிருக்கும் பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து முன்பேவா என்ற பாடல் தான். நரேஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல வாலி வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4 எல்லாமே செம்மதுள்ள

101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 7:09 ஆயிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். வித் மீ உங்க பவானி. எஸ், நிகழ்ச்சியில் நான் வந்து சொன்னது போல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன வார்த்தைகளும் ஒரு மனுஷனை வந்து எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்துது, என்னவெல்லாம் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒவ்வொரு வார்த்தை வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து மாற்றுதோ, அது போல ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனைக்கு அடித்தளமாகவே இருக்கு. காலையில எழுந்து ஒரு தெளிவான நோக்கத்தோட, ஓகே இதை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோக்கத்துக்கான சின்ன சின்ன குட்டி குட்டி கோல்ஸை நம்ம செட் பண்ணி அதை நோக்கி ஒவ்வொரு நாளுமே சின்ன ப்ராக்ரஸ்ஸாக இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போகும் பொழுது அது மிகப்பெரிய சாதனைக்கு வழிவகுக்க செய்யுது தான். அதனால எப்பவுமே வந்து ஓகே முடிஞ்சு போனதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். சில நேரங்களில் தோல்விகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம், ஆனால் அதுவே வந்து முடிவில்லை இல்லையா. நான் சொன்னது போல எப்பவுமே வந்து முன்னோக்கே போங்க, தொடர்ந்து போங்க, விட்டுறாதீங்க. இவ்வளோ நாள் செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் ஏன் விடணும், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளே உத்வேகப்படுத்திட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். நிச்சயமா நமக்கான சாதனை, நமக்கான அந்த என்ன வைக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம நிச்சயமா அடைஞ்சே தீருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட போங்க. நிச்சயமா நீங்க அடைஞ்சே தீருவீங்க. ஸோ எஸ், ரொம்பவே அழகான ஒரு தாட்டை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நெக்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சாங்குமே கேட்டு வந்துருவோம். ஏன்னா நம்மளுடைய மக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக தங்களுடைய என்னுடைய கேள்விக்கான பதில்களை ரொம்பவே அழகாக ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிட்டுட்டே வராங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பாக காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஒரு ஊரில் என்ற பாடல் உங்களுக்காகவே வருது. கார்த்திக் குரலில், தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்களுக்கு நமது FM 101.4 எல்லாமே சம்மதுள்ளது.

மணி 15 நிமிடம் ஆயிடுச்சுக்கு. எஸ், நம்ம வணக்கம் சென்னையில் நம்மளுடைய கேள்விகளுக்கு அதிகமாக பதில்கள் எல்லாமே கொடுத்து நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தங்களுடைய பதில்கள் எல்லாமே வந்து பதிவிட்டுருக்காங்க எஃபி பக்கத்தில். நீங்களுமே உங்களுடைய பதில்களை வந்து பதிவிடலாம். ஸோ எஸ், அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் வந்து நம்மளுடைய கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி புல்வப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களுமே காலை வணக்கத்தையும் தெரிவித்திருக்காங்க. வணக்கம் சார், உங்களுக்குமே எஸ் நம்மளுடைய கேள்விக்கான பதில்களையுமே வந்து பதிலையுமே கொடுத்துருக்காங்க. அன்புராணி அவர்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. கோழிப்பாளையம் நாராயணமூர்த்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவங்களுமே காலை வணக்கத்தை தெரிவித்துட்டு அப்படியே சொல்லி நம்மளுடைய கேள்விக்கான பதிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிரபு வீரா அவர்களுமே வந்து வணக்கம் தெரிவித்துக்கொண்டு தங்களுடைய பதில்களை தெரிவிச்சிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவங்களுமே கொடுத்துருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களுமே காலை வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நம்மளுடைய கேள்விக்கான பதில்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஜீவா அவர்களுமே வந்து பதில்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பலர் வந்து இது போல் தொடர்ந்து பதில்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ் பிரபு மாது அவங்க கொடுத்துருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தசாரதி முனுசுவாமி பட்டாளம் அப்துல் ஜலீல் ராகவன் ரெங்கசாமி சரவணன் தர்மபுரி முருகன் போன்ற பலருமே வந்து நம்மளுடைய கேள்விக்கான பதில்கள் அப்படி அழகழகாக அள்ளி அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ் அசோக்குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன் கொடுத்துருக்காங்க. மந்திரமூர்த்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஹேமலதா அவங்க கொடுத்துருக்காங்க. காஃபி வேணாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க, நன்றிங்க. காஃபி மக் அப்படியே காலையிலே ஞாபகப்படுத்துறீங்க. ஓகே, தாமலேரி முத்து சரவணன் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. மணலி பெரியசேக்கா

திரு ஜெயக்குமார் அவர்கள் தங்களுடைய பதில் கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுமே கொடுத்துருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஷேகா அவர்கள் கொடுத்துருக்காங்க. மதுரை ஸோ சண்முக சுந்தரம் அவர்களுமே கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் சார், என்ன காலையிலேயே காஃபியும் பிஸ்கெட்டுமா எங்களுக்கு அனுப்பிட்டுருக்கீங்க. நன்றி. உங்களுடைய பதில்களை இதில் போஸ்ட் பண்ணால் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இமோஜஸ் அண்ட் இமேஜஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அதே போல் அவங்க பதிலையுமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இது போன பல பேர் வந்து நம்மளுடைய கேள்விக்கான பதில்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எஸ், நீங்களுமே உங்களுடைய பதில்களை நம்மளுடைய எஃபி பக்கத்தில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. எஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் இருக்கும், ஜூலை மாதத்துக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கும். அதனால சரி கொஞ்சம் அப்படியே நினைவு ஊட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஜூன் போனால் ஜூலை காற்று என்ற பாடல் வந்து கிருஷ் மற்றும் அருண் குரல்ல பா விஜய் வரிகளில் ஆரி ஜெயராஜ் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கிறது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுலர்.

நேரம் 7:24 ஆயிட்டு நம்ம இணைந்திருக்கிறது. வணக்கம் சென்னை. எஸ், வணக்கம் சென்னையில. நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கேட்ட இந்த பாடல் கூட அப்படியே யோசிக்க தோணுது இல்லையா? நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இப்போ இருக்கிறது தாங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டோக்களில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறதுல உன்னுடைய பெஸ்ட்டு கூட வரப்போறதை பற்றி நீ எதுக்கு யோசிச்சுட்டு அதை பற்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இப்போ இருக்கிறதுல எப்பவுமே செய்கிறதுல சிறப்பாக செய், அதுலேயும் உன்னுடைய பெஸ்ட்டாக செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சாலே போதும். அதுக்காக சப்போஸ் பெஸ்ட்டாக வரலனாக்காலுமே நம்ம வந்து வருத்தப்பட்டு அதுக்காக அழணும், இல்லை கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துடணும் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் இருக்கு, தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். வாழ்க்கை வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம வந்து அதை ஒழுங்காக செய்யலைனாக்கா திரும்பவும் அடுத்த வாட்டி நம்ம திரும்ப சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதே தான் வாழ்க்கையினுடைய லெசன்ஸ், திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதை யார் லேர்ன் பண்ணுறாங்களோ சீக்கிரமாக அவங்க வந்து சக்சீட் ஆவாங்க. ஸோ நம்மளுமே வந்து வாழ்க்கையினுடைய லெசன்ஸ் எல்லாமே வந்து கற்றுப்போம் அப்படின்ற ஒரு குட்டி நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்ததாக தீனா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, நீ இல்லை என்றால் என்ற பாடல். முருகன், மகாலட்சுமி மற்றும் பவதாரணி குரல்ல வாலிவர்கள் யுவன் சங்கர் ராஜா இசை வந்துட்டே இருக்க கேட்டு மழந்திரங்களுக்கு நமது FM 101.4 எல்லாமே சம்மதுது.

0: 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு கடற்கரை ஓரம், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது. மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் அதை கவனித்தார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு

0: இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம். அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம். அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தானா எடிசன்? நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர், அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவு தான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேறு, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையாக, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

பகவதி திரைப்படத்திலிருந்து ஜூலை மலர்களே என்ற பாடலை நாம கார்த்திக் மற்றும் சாதன சரகம் குரல பா விஜய் வரிகள தேவா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 7:39. எஸ், இன்றைக்கு நம்மளுடைய இந்த June 30th ஸ்பெஷாலிட்டி, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் டேஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்ட்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 1889 நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியம் IPU சொல்லுவாங்க நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில தான் ஆண்டுதோறும் June 30th வந்து சர்வதேச நாடாளுமன்ற வாதி தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து 2018 ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த நாள் வந்து செயல்படும் ஜனநாயகத்தை பேணுறது மற்றும் பொறுப்புடைமையை உறுதி செய்தல் மற்றும் மக்களின் குரலை பிரதிபலித்தல் ஆகியவற்றில் சட்டம் இயற்றும் அமைப்புகள் வகிக்கும் முக்கிய பங்கை சிறப்பிக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு இந்த நம்மளுடைய சட்டமன்றத்தினுடைய அந்த டேவை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமா நம்மளுடைய உரிமைகள் நம்மளுடைய ஜனநாயக கடமைகள் அதையுமே வந்து நம்ம இன்னும் நினைவு கூர்ந்து செய்தால் இன்னுமே நல்லா இருக்கும். எஸ், நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வேங்கை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா காலங்காத்தால என்ற பாடல் தான். கார்த்திக் குரல்ல, விவேகா வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களது இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. நமது FM 101.4 எல்லாமே செம்மதுல.

மிகவும் மதிப்பு மிக்க ஒரு கால்பந்து போட்டியாவே இருக்கு. நமக்கு வந்து தெரிஞ்சது நிறைய நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு நிறைய வந்து ஆர்வத்தை காட்டிட்டுறோம், ஆனா அதையும் தாண்டி கால்பந்து அதுக்குமே நிறைய ஃபேன்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் எஸ் நம்மளுடைய சாம்பியன்ஸ் எல்லாருமே நம்மளுடைய குடும்பங்கள்லயுமே இருப்பாங்க, சின்ன பசங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எஸ் 2026 ஃபிஃபா உலக கோப்பை தற்பொழுது கனடா மற்றும் மெக்சிகோ மற்றும் அமெரிக்கால ரொம்பவே சிறப்பா வந்து நடந்துட்டு இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க வகையில 48 டீம் வந்து விரிவாக்கப்பட்டிருக்கு இந்த தொடர்ல. ரொம்பவே வந்து நாக் அவுட் சுற்றுகளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த டைம்ல. ஸோ இதனுடைய இறுதி போட்டி எங்க நடைபெறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 2026 ஜூலை மாசம் 19ஆம் தேதி வந்து நமக்கு நியூ ஜெர்சியில உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்துல வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எஸ் நம்மளுடைய அப்படியே அந்த ஆர்வத்தை தூண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் கமான் கமான் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு போல நமக்குள்ள நிறைய ஆர்வத்தை தூண்டுறதான இந்த ஸ்போர்ட்ஸுமே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே என்கரேஜ் பண்ணுவோம், ஏன்னா இது உலகளவில் ரொம்பவே பெருசாக பார்க்கப்படுது. நமக்குள்ளேயுமே இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை தட்டி எழுப்புறதுக்கு நம்ம பார்த்து பார்த்து நம்ம என்கரேஜபிள் ஆகிறதுக்குமே இது ஒரு நல்ல ஒரு வழி வகைக்கும். ஸோ எஸ் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இதுதாங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை என்பது உலக அளவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கால்பந்து போட்டி. இது எங்கே எந்த இயரில் வந்து நடந்துச்சுன்னா முதல்ல 1930 தான் முதல்ல வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ எஸ் நம்மளுடைய கேள்விக்கு சூப்பராகவே பதில் தந்த நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கைத்தட்டல்கள். என்ன பவானே கைத்தட்டல் போட்டு மியூசிக் போட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க யோசிக்கிறதுக்கு, எஸ் நம்மளோட மியூசிக்கோடவே அப்படியே இணைந்தே இருக்கும் இல்லையா. அதனால உங்க எல்லாருக்குமே வந்து ரியலாகவே ரொம்பவே பெரிய அப்ரிசியேஷன் நானே கொடுக்குற கைத்தட்டல் கேட்குதா. ஸோ எஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இந்த நாளில் நான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அதில் குறிப்பாக வந்து நம்மளுடைய தாட், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் செட் பண்ணி சின்ன சின்ன நகர்வுமே மிகப்பெரிய சாதனைக்கு நேராக வழிவகுக்குதுன்னு சொன்னது போல நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தொடர்ந்து முன்னேறிட்டே போங்க. ஃபெயிலியர்ஸை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, எல்லாமே கடந்து போகும். ஆனால் நமக்குன்ட்டு இருக்கிறது நிச்சயமாக நம்ம கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருங்க. எந்த சோர்வுகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போகிறது தப்பு இல்லை, அங்கேயே தங்கி தியங்கி போகிறது தான் வந்து தப்பு. ஸோ எழும்புங்க, திரும்பவும் போங்க, உங்களால் முடியும்னு சொல்லி உங்களே நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க. அண்ட் எஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து நிறைய சீசனல் சேஞ்சஸ் எல்லாமே கூட இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல தண்ணி குடிங்க, நல்ல சாப்பாடு இயற்கை உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நான் பிழை என்ற பாடல் தான். ரவி மற்றும் சாஷா திருப்பதி அவங்க குரல்ல, விக்னேஷ் சிவம் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்தர் இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது FM 101.4 எல்லாமே செம்மதுல.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 7:46 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது வணக்கம் சென்னை வித் மீ உங்க பவானி. ஸோ எஸ் நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான பதில்களை மக்கள் வந்து அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் நம்ம கேட்ட கேள்வி இன்னொரு தடவை சொல்லிவிடலாம். அதாவது முதல் ஃபிஃபா உலகக்கோப்பை எந்த ஆண்டில் நடைபெற்றுச்சு? அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, எந்த வருஷம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அண்ட் எஸ் இப்போ கோலாகலமா நமக்கு வந்து நடந்துட்டே இருக்கு. அநேகருடைய அப்படியே என்ன சொல்றது, அதுக்கான ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்மளுடைய ஸ்கூல்ஸ்ல இருந்தே வந்து அதுக்கான காம்படிஷன்ஸ், சின்ன பசங்கள்லாம் வந்து எட்டிட்டு வதக்கிறது பார்த்து, ஏன் நீலாம் வந்து வா ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் நம்ம வந்து அதிகாலையில் எழுப்பி அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து மாத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ரோல் மாடல்ஸ்லாம் வந்து அப்படியே செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது வா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொல்லி போட்டு போட்டுட்டு நிச்சயமாக வந்து சொல்வீங்கன்னு தெரியும். அண்ட் எஸ் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த கேள்விக்கான பதில்களை சொன்ன நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நம்மளுடைய கேள்விக்கான பதிலையுமே வந்து சொல்ல போறக்கூடிய காலத்தை வந்து நெருங்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிஃபா உலக கோப்பை என்பது வந்து உலகளாவில்

நேரம் 7:54 ஆயிட்டிருக்கு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எஸ், இன்றைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணும், குறிப்பாக நிறைய சிந்தனைகள் தூண்டும் வகையில் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய சில சில விஷயங்கள் நம்மளே நம்ம செய்துட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகளையுமே வந்து சொன்னோம். எஸ், நம்ம வந்து வருஷத்தினுடைய மாசங்களில் வந்து இந்த 2026 6 வந்து முடிவடைந்து நாளைக்கு புதிய மாசத்துக்குள்ளாக அடி எடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷத்தோட நல்ல ஒரு எதிர்பார்ப்போடவே நம்ம காலடி எடுத்து வைப்போம், எல்லாமே நன்மையாகவே நடக்கும். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் நானுமே ரொம்பவே உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்பவுமே கூட நான் வந்து இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்ல போறேன். அடுத்ததான் நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கூட திரும்ப வந்து ஜாயின் பண்ண போறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரவிருக்கிறது. என்னை மாற்றும் காதலே என்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ரீராம் குரலில் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகள்லாம் அனிருத் ரவிச்சந்தர் இசைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு மழுந்துருங்க. இத்தோட நாளுமே உங்கள் கூட இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பபாய்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டர்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வணக்கம் வணக்கம் வணக்கம். எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரஷ்யா ரெயின்போ. எஸ், பரபரப்பா விறுவிறுப்பா அப்படியே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டு இருப்போம். சாப்பிட்றதா, புக் எடுக்கிறதா, பேக் எடுக்கிறதா, எதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், உங்களுடைய இந்த பரபரப்பான சூழ்நிலையில உங்களை அப்படியே சில் பண்ணுறதுக்காக சூப்பரான சாங்ஸ் எல்லாமே கூட உங்களை அப்படியே வைப் ஏற்றுறதுக்காகவே சூப்பரான சாங்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஆஇஇ திரைப்படத்திலிருந்து ஆஇஇ என்ற பாடலே உங்களுக்காக முதல்ல வரப்போகுது. ராகுல் நம்பியார், தினேஷ் மேகா, ஷீபா, ரம்யா மற்றும் வினயா குரல்ல, பிரியன் வரிகளில், விஜய் ஆண்டனி அவர்களது இசையமைப்பில் வந்துட்டே இருக்க கேட்டு மகிழ்ந்திருங்கிறது நமது FM 101.4 எல்லாமே சமதோலை.

ராகவன் திரைப்படத்திலிருந்து டமக்கு டமக்கு டம்மா என்ற பாடலை பென்னிதயால் குரலா ஆரோஜியர் சேம்பிள கேட்டு வந்தோம். நேரம் 8:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

ரஷ்யா ரெயின்போல சூப்பர் டூப்பர் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து அர்ஜுன் அறிவில் என்ற பாடல் தான். சுக்வேந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் அவர்கள் குரலில், கபிலன் வரிகளில் வித்யாசாகர் இசைப்பில் வந்துட்டே இருக்கு. எஸ் எல்லாருக்குமே அப்படியே பூஸ்டப் ஆகிற மாதிரி ஜிம் போகிறவங்களாம் அப்படி கொந்தளிக்கிற தக்கதான ஒரு சாங் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே செம்மதுல.

நேரம் 8:35 ஆயிற்றுக்கு. எஸ், நம்ம ரஷா ரெயின்போல அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து ரக்கிட்ட ரக்கிட்ட என்ற பாடல் தான். தனுஷ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி குரல்ல விவேக் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல வந்துட்டு இருக்க கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சிம்மதூரம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

நரேஷ் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல, கபிலன் வரிகள்ல, ஸ்ரீகாந்த் இவா இசையமைப்புல, சரவணா திரைப்படத்திலிருந்து காதல் சுதது என்ற பாடலை கேட்டு வரணி நேரம் 8:46. எஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காடி வைப் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்டோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரவிருக்கும் பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து புயலே புயலே என்ற பாடல். கார்த்திக் மற்றும் மகத்தி குரல்ல, ஸ்னேகன் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம எஃப்எம் 101.4.

நேரம் 8:52 ஆயிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் செல்லமை திரைப்படத்திலிருந்து காதலிக்கும் என்ற பாடல். கே கே மகதி மற்றும் சென்மாய் டிம்மி குரல்ல வைரமுத்து வரிகள் ஹாரிஸ் ஜெயசிம்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4 இங்கே எல்லாமே சமதூர்.

8:57 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரவிருக்கிறது வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து வாட்டர் கருவாடு என்ற பாடல் தான். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் தனுஷ் குரல்ல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மணிந்திருங்க. நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இத்துடன் நாளுமே உங்களிடத்துல இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரோகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 9:03 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: 104.4 நான் உங்கள் ஆர்ஜே விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய சூப்பரான ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன், காலை வணக்கத்தை வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய நாளாக அமைய, ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வந்து என்னோடய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு சூரியன் வந்து உதிக்கும் போது ஒரு விடியலை நோக்கி பயணிக்கிறதோ, அதே மாதிரி இந்த ஒரு நாளும் இந்த ஒரு விடியலும் வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்ட்டு இந்த ஆர்ஜே விவேக்குடைய அன்பு வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்க கேட்டு இருக்க என்ன அப்படின்னு
1: பாத்தீங்கன்னா
0: என் கூட சேர்ந்து ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் போட போடுற பாட்டு எல்லாமே, நான் ப்ளே பண்ணுற போடுற பாட்டு எல்லாமே உங்களை செம்மையாக ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து நான் வந்து நம்புகிறேன். எஸ் முதலாவதாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அருண்ராஜா காமராஜாவுடைய வரிகளில் ஷில்பா மற்றும் அனிருத் இருவரும் இணைந்து பாடிய ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான செம்மையான பயங்கரமான வைபான ஒரு சாங் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ளே.

Rainbow Rap. Rainbow Rap. வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோக்கள் நேரம் சரியா 9:08 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூர் 101.4. நான் உங்க ஆர்ஜி.

ஃபீட்பேக் தான் கேட்டுருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ரெயின்போ ராப்பில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் அனிருத்தோடைய இசையில் விஷ்ணுவோடைய வரிகளில் அசல் கோளாறு சுபலட்சுமி அனிருத் மூவரும் இணைந்து பாடிய ஒரு செம்மையான ஜாலியான வைபான சாங் கூலி திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்போ மிஸ் மதுவில்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: Rainbow Rap.
3: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப்ஸ். டுடே க்ளாக்ல நேரம் சரியா 9:13 நம்ம மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள் 101.4. நான் உங்கள் ஆர்ஜே வெக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், என் கூட சேர்ந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு செம்மையான ஜாலியான ஒரு நேரமாக வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக நான் போட போகிற, நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் பரத்வாஜுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் மனோவுடைய குரலில் அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரேன் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: நேயர்களே, நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: Rainbow Rap.
6: He's gonna rock it. No,
5: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:21 நம்ம மைட்டர் கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். ஏன் சேன் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு ஹெட்செட் மாட்டு கேட்டாலும் சரி, வீட்டில் இருந்து ரேடியோவில் கேட்டாலும் சரி, காரில் போயிட்டு கேட்டிருந்தாலும் சரி, இல்லை டீக்கெட்டில் உட்காந்து கேட்டாலுமே சரி, எங்கேருந்து கேட்டாலுமே அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் ப்ளே பண்ண போகிற பாட்டிலுமே உங்களை செம்மையாக ஹாப்பி படுத்தும் அப்படின்ட்டு வந்து நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயங்கரமாக வந்து குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நானும் அதுக்கு வந்து அஷ்யூரிட்டி தரேன். ஆனால் நான் போடுற பாட்டு எல்லாமே கேட்டு நீங்கள் அந்த இடத்துல எடுத்து டான்ஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பொறுப்பாக முடியாது. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்கல. எஸ் அந்த பாட்டு தான் அடுத்ததாக உங்களுக்காக வந்து வரவேற்க போகுது. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவேற்கக்கூடிய பாடல் ஏ ஆர் ரகுமானுடைய சில பாவஜியுடைய வரிகளில் கார்த்திக் திப்பு மற்றும் டிம்மி மூவரும் இணைந்து பாடிய பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அந்த பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போ மெஸ் எம்பதுல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பாய்ஸ் திரைப்படத்தில் வந்து அழகான ஒரு பாடல் வந்து கேட்டீங்க. ஸ்டுடியோ இருக்கிற நேரம் சரியாக 9:27 மைட்டிருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் மதுரை. இந்த ஒரு ரெயின்போ அப்புறம் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். என்னோட பாட்டு கூட சேர்ந்து எஸ் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பாவஜியுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் பில்லா திரைப்படத்துல வந்து வெத்தலையை போட்டேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயங்கரமான ஒரு சாங் வந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் FM 101.4 இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆகுதுல கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.
1: கொஞ்சம்

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: ரெயின்போ ராப்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக்ல ஆம் சரி 9:33 நம்ம ஐட்டருக்கு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே செம்மதுல 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வெக் தான் பேசிட்டுருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் திப்பு மற்றும் சோபா இருவரும் இணைந்து பாடிய கோடம்பக்கம் ஏரி அப்படின்ற ஒரு சாங் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம்

Rainbow Rap. Rainbow Rap. Welcome back to the show, Rainbow Rap. ஒரு பாடல் வந்து கேட்டுருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவுடைய இசையில் கபிலனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரையன் பஃபம் 101.4 எங்கள் எல்லாமே எப்போ மிஸ் எம்மதுவில்லை.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக் நேம்ஸ் 9:45 மைட்டர் கிரிக்கெட் இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ 101.4 எல்லாம் எப்பவுமே செமதுரஸ். யூஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்து பார்த்தீங்க. அடுத்ததாக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து வேல்முருகனுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் ஒன்று திரு ரெயின்போ 101.4 எல்லாம் எப்பவுமே செமதுரஸ்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போரா. ஸ்டுடியோ கலக்கிற நேரம் சரியாக 9:50 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். எஸ் ரெயின்போ ஆப்பில் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நான் நம்புகிறேன். எஸ் எப்போயுமே லைக் நம்மளோட லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. சில பல டைம் வந்து அங்கங்கே சர்க்கிள் வரலாம், சில டைம் நம்ம வந்து பதட்டமாகலாம், சில டைம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம். பட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்றதான் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக அமையும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நீங்கள் போயிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், உங்களோட ஃப்யூச்சருக்கான உங்கள் கெரியருக்கான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுமே நடந்திருக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். சப்போஸ் சில பல டைம் வந்து நம்ம வந்து அவசரப்படலாம், இல்லை லைக் நம்ம கொஞ்சம் வந்து பதட்டமாகலாம். அந்த டைம் எல்லாமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-5 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துகிட்டு மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பதற்றத்திலும் அந்த ஒரு அவசரமான அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பதட்டமாகாமல் அந்த ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட் வந்து யோசிச்சு நிதானமாக இட்ஸ் ஓகே ஆயிடுச்சு, ஆமாம் இதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு எதையும் மாற்ற முடியாது, இதுக்கு மேலே நம்ம வந்து அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், பார்த்து சரி பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி வந்து லைக் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுமே நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் திருமலையுடைய படத்திலிருந்து வைரமுத்தோருடைய வரிகளில், வித்யாசாகருடைய இசையில், உதித் நாராயணுடைய குரலில் ஒரு மீண்டும் ஒரு பயங்கரமான வைபான சாங் தான் உங்களுக்காக வந்து வரப்போகுது. ஸ்டேட்யூன் எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:58 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். இந்த ஒரு மணி நேரம் நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த ஒரு மணி நேரம் நான் உங்ககிட்ட பேசினதுக்கும் அந்த நான் போட்ட பிளாட்டுக்கு எல்லாருக்குமே வந்து

வந்து உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஷோவில் வந்து சந்திக்கலாம். அடுத்த ஷோனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, அடுத்த ஒரு 10-2க்கு வந்து ஒரு ஷோ இருக்குது. கண்டிப்பாக கெட்ஸ் அட் கோல் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவேக். அடுத்த ஒரு சின்ன பிரேக்கப்போ நம்ம வந்து நியூஸ் பார்க்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாகோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: ஆர்ஜே விவேக்.
1: விவேக், எஸ் இன்னைக்கு கெட் செட் கோல சூப்பரான ஒரு கேம் ஷோ தான் நம்ம வந்து பண்ண போறோம் விவேக்.
0: எஸ், நானும் நீங்க என்ன கேம் ஷோ வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், ஓகே. சோ இன்னைக்கு என்ன, நம்ம வந்து திருக்குறள்கள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதை வந்து அதையே ஒரு விளையாட்டை நம்ம மாத்தினா எப்படி, நமக்கு பிடிச்ச விஷயத்தையே நம்ம வந்து மாத்துவோமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு குறள் அறிவோம் கொண்டு வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு எத்தனை குறள் தெரியுது நானும் பார்க்க போறேன். சோ நைஸ். சோ எஸ், நம்ம எப்பவுமே வந்து கேமுக்கு வந்து விளையாடுறதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். எஸ், உங்க போன் எடுங்க, 298-6-0-0-3-8 அல்லது 295-2-5-5-4 இணைப்பு என்னாக 0-4-4 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி எங்களோட சேர்ந்து இந்த கேமை நீங்க வந்து விளையாடலாம். எஸ், விவேக், நம்ம வந்து இப்பவுமே என்னுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நான் சாங்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேம் கேள்விக்குள்ளலாம் போவேன். நீங்க எப்படி?
0: எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு காலர் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேம்ல போலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன
1: நினைக்கிறீங்க? ஓகே, சரி, ஓகே, போயிடுவோமே. நம்ம காலர்ஸ்மே கூட நமக்காக காத்திருக்காங்க. யார் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பதில்கள் வந்து நம்மளுடைய காலர்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
0: கண்டிப்பா.
1: எஸ், நம்ம காலர்ஸ் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
0: ஆரம்பமே அமோகமா
1: இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கலெக்டர் பேசலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா
1: இருக்கேன் சார். ஓகே சார், இன்னைக்கு என்ன கேம் நமக்கு, உங்களுக்கு தெரியுமா?
2: திருக்குறள் சொன்னீங்க, அது எப்படி விளையாட போறோம் தெரியல.
1: சூப்பர், ஓகே. என்னன்னா, நான் வந்து திருக்குறள் வந்து அந்த இரண்டு அடிகள்ல விடுபட்ட இடங்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நான் வந்து சொல்லுவேன், இப்ப லைக் டேஷ் செல்வம், டேஷ் அச்செல்வம்,
2: ஈஸியா கூட பாக்கலாம்.
1: உங்களுக்காக வந்து நீங்க ஈஸியா கேட்டீங்க. ஆனா கேம் புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாவே நான் கொண்டு வரேன். கற்பவை, டேஷ் நிற்க, டேஷ் தக.
2: பொருளையும்
1: சொல்லிடுங்க. சொல்லுங்க பாக்கலாம். அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப
0: நல்லதுன்னு சொல்லுவாங்க. நேர்களுக்கு உங்களுடைய வாயால சொன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன்.
1: சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதாவது நம்ம கற்பதை அதன்படி நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். கற்க கசடர, ஒரு பிழையின்றி எல்லாமே ஃபுல்லா கத்துக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருக்குறள் அழகா.
0: கண்டிப்பா, ஆக்சுவலி நம்ம படிக்கிறது இந்த கத்துக்கிறது மட்டுமே விட்டுறக்கூடாது, அதன்படி வந்து நம்ம வந்து நல்விதமா வந்து நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த குறள் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது. எஸ், அடுத்து ஒரு பாடல் போயிட்டு நம்ம காலேஜ் போயிடலாங்களா?
1: எஸ் ஃபர்ஸ்ட் சாங் நமக்கு ஓகே என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டியூட் திரைப்படத்துல இருந்து ஊரும் பிளட் அந்த பாட்டு தான். சாய் அபியான்கர் மற்றும் பால் தாபா அவங்க குரல்ல பாதபவர்கள் சாய் அபேன்கருடைய இசைப்ளே வந்துட்டே இருக்கு. கேட்டு மணந்துருங்க. இதை நம்ம FM Rainbow 101.4 எல்லாமே
0: சமதோலை.

0: ஆயிட்டிருக்கு. நம்ம நேரம் 10:11 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைந்திருக்கிறது கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான். எஸ், நான் பவானி அண்ட் என் கூட சேர்ந்து
1: ஆர்ஜே விவேக்.
0: எஸ், சேர்ந்துதான் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம். திருக்குறள் பத்தி தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஸோ எஸ், திருக்குறள் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இடைப்பட்ட அந்த விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிச்சது என்ன திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலர்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் எஸ், நம்ம காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததை யார் பேர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருமலை வாயில இருந்து குழந்தையப்பா பேசுறேங்க.
0: ஓகே சார், நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நலமா இருக்கேன்.
0: சூப்பர் சார். ஓகே, நீங்க கேம் குள்ள போடலாமா?
2: ஆ, போலாங்க.
0: ஓகே சார், உங்களுக்காக கொடுக்கப்படுற திருக்குறள் என்னன்னா,
2: நீங்க சரியா இருங்க, சொல்லுங்க.
0: ஆ, ஓகே, கேட்கலாமா சார் கேள்வி?
2: கேளுங்க.
0: கேள்வி கேக்குதுங்க, கேட்கலாமா சார்? ஹலோ,
2: சரியா கேக்குறீங்க அந்த வழி?
0: ஓகே சார்.
2: ஆ, சொல்லுங்க மேம்.
0: கேக்குதுங்களா இப்ப? இந்த திருக்குறளை நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்ற திருக்குறள் வந்து இடையில வந்து வார்த்தைகளை நான் எடுத்துட்டு சொல்வேன், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸ்பேஸ் வாழும் உயிருக்கு
2: தானும் தவம்.
0: சரி, உங்களுக்கு ஒரு வந்து இன்னொரு இது கொடுக்கறேன், க்ளூ கொடுக்கறேன். அதாவது இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கறேன். அது என்ன திருக்குறள் கண்டுபிடிங்க. எண்ணும் எழுத்தும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் இரு கண்களா வந்து

0: நம்ம பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம திருக்குறள். இப்ப சொல்லுங்க என்ன திருக்குறள்?
1: என்னும் எழுத்தும் கண்ணன தகும். ஆனா ஃபர்ஸ்ட் லைன்
0: அச்சச்சோ அதுவும் இல்லையே. என்ன டேஷ் ஏனை டேஷ்
2: என்ன புது வார்த்தையா இருக்கு
0: அப்படின்ட்டு இடைப்பட்ட அந்த ஓகே கோடிட்ட இடம் அப்படின்னு சொல்லலாமா? சோ அதுதான் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஆக்சுவலா இந்த கேம் கொஞ்சம் ட்ரிக்கியாவே தான் இருக்கு, ஏன்னா நமக்கே வந்து இதுதானா அதுதானா சொல்லி நிறைய திருக்குறள்கள் இருக்கு இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
0: நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். அவருக்கான கேள்வியோட நானும் ரெடி ஆயிடுறேன். ஓகே ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல பார்த்திபன் பவானி மேடத்துக்கும் விவேக் சாருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். காலை வணக்கம் சார்.
0: சூப்பர் சார், நல்லமா இருக்கீங்களா?
3: இந்த க்வெஸ்சனா கேளுங்க மேடம். நல்லமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், உங்களுக்காக ஈஸியாவே நான் கேக்குறேன். டேஷ் ஸ்பேஸ் என்பர் கற்றோர் ஸ்பேஸ் புன்னுடையார் ஸ்பேஸ் தவர் சொல்லுங்க.
3: டேஷ் என்பர் கற்ற
0: கற்றோர்
3: கற்றோர் அப்புறம்
0: ஸ்பேஸ்
3: ஸ்பேஸ் என்ப
0: என்ப இல்ல பொண்ணுடைய ஸ்பேஸ்
3: பொண்ணுடைய
0: கண்டுபிடிங்க.
3: என் டேஷ் என்ப அது என்ன வரும்? ஐயோ தெரியலீங்களே.
0: அச்சோ சரி, உங்களுக்கான இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். கற்றவர்கள் தான் உண்மையாவே கண்கள் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.
3: அப்ப கற்க
2: கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கரெக்ட்ங்களா?
0: ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே ஆழ அறிந்து கொள்வாங்க அப்படின்றதுனால கற்றவர்களே மெய்யாகவே கண் உள்ளவர்கள் அப்படின்னு
2: சொல்லிட்டு. இந்த குறள் வந்து ஒரு கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டா வந்து கருது அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.
0: ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கண்ணு வந்து, பத்திரமா அந்த இமை வந்து மூடி மூடி பாதுகாக்கும். சோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் கல்வி நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ யா நெக்ஸ்ட் காலர் கிட்டயுமே வந்து நம்ம பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம். வணக்கம்,
0: நல்லமா இருக்கீங்களா ஐயா? சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? ஓகே, தொட்டணைத்து ஸ்பேஸ் மணற்கேணி ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அறிவு.
2: எனக்கு ஏன் இவ்வளவு ஸ்பேஸ் விடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவர் மட்டும்.
4: எனக்கு ரொம்ப ரொம்ப தூரம் திருக்குறீங்க, ரொம்ப தூரம் எனக்கு தெரிஞ்சதுல ரெண்டு மூணு திருக்குறள் ரொம்ப தெரியும், நல்லா தெரியும்.
2: சரி ஓகே ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச குறள் அது நீங்க ஒண்ணு சொல்லுங்க.
4: கத்துக்கிறதான்
0: வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமான அர்த்தங்கள், ஈவன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நம்ம எப்படி பழகணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம திருக்குறள் வந்து.
2: எஸ், நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும், நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படின்ட்டு 1330 குறளில் வந்து வெறும் ரெண்டே அடிகளால் வந்து அடுக்கி இருக்காரு திருவள்ளுவர் அவர்கள் வந்து.
0: எஸ், ஸோ எஸ் இது போன்று இன்னுமே நிறைய ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திருக்குறள் பற்றியும் நம்ம சொல்லுவோம். அண்ட் திருக்குறளினுடைய கருத்துக்களையுமே வந்து நம்ம பேசுவோம். நம்ம காலர்ஸுமே வந்து நிறையா பதில்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கனிமா அப்படின்ற சாங் தான் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் குரலில் விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். என்னங்க விவேக் வரிகள்?
2: அதான் சொல்லாமல் வந்து அந்த வரிகள் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு.
0: சூப்பர் சூப்பர். ஸோ எஸ் நம்ம தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருப்போம். இதனால் எஃப்எம் 91.4
2: இங்கே எல்லாமே எப்போ மிஸ் அமதுவுடு.

0: பேக் மக்களே, நாம கேட்டுட்டு இருக்கிறது கெட் செட் கோ வித் மீ, உங்க பவானி
1: அண்ட் விவேக்.
0: எஸ் ஸோ நம்ம வந்து குரல் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய காலேஜ்மே வந்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: விவேக் சார்.
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: ராயப்பேட்டை வெங்கட், வணக்கம். உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாங்களா?
0: இந்த திருக்குறள் நீங்க சொல்லிடுங்க.

0: கிணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூண் அறிவு. அதாவது கிணத்துல எப்படி இது பண்ற எடுத்துனே இருந்தா ஊற்று வருமோ அதே மாதிரி நம்ம படிச்சத வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும்
1: அப்படின்னு. கற்க கற்க அறிவு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருக்காரு. விவேக், தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஏதோ வரீங்க, சொல்லுங்க.
2: இல்லை, இவருக்கான கேள்வி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் கேட்டுடுறேன்
1: அப்படின்ட்டு
2: தான். எஸ், உங்களுக்கான திருக்குறள் வந்து ஸ்பேஸ் இழந்தவன் கை போல ஆங்கே ஸ்பேஸ். அந்த குரலே நான் முடிக்கல ஆக்சுவலி, அதுக்கெல்லாம் வந்து சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க முழுமையா முடிங்க. அது
0: உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கி இடுக்கன் கலைவதாம் நட்பு. அதாவது நமக்கு தெரியாம நம்ம ஆட இதுவாகும் போது கை தானா போற மாதிரி, ஒரு நண்பனுக்கு துன்பம் வரும்போது அவங்க தெரியாம முன்கூட்டி போய் உதவி செய்யணும்ன்றதுதான் என்னோட.
2: சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை.
1: வா, ரெண்டு
2: இல்ல, இவர் வந்து 2000 குரல் வந்து இருந்திருந்தாலும் அதையும் சொல்லி விடுவார் போல. அதுதான், நன்றி நன்றி நன்றி,
1: வாழ்த்துக்கள். வா, ரியலாவே ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. அடுத்து நம்ம காலை கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இனிய காலை வணக்கம், மறைமலை நகர், தாமரை கண்ணி.
1: தாமரை கண்ணி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் மேடம், நீங்க ரெண்டு பேரும்
2: நலமா இருக்கும் மேம்.
1: சூப்பரா இருக்குமா? ஓகே, உங்களுக்கான கேள்வியும் விவேக் நீங்களே கேளுங்க.
2: உங்களுக்கான கேள்வி வந்து ஸ்பேஸ் விழுப்பம் தரலான்
1: ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
3: அதாவது ஒழுக்கமா நடந்தா உயிருக்கு மேலானது ஒழுக்கம், அதனால ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனால ஒழுக்கம் வந்து நமக்கு மேன்மை தரும், அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட மேன்மையாக கருத வேண்டும்.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர்
1: சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நன்றிமா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
1: வாவ், பட்டம் செல்வம் நிறைய சம்பாரிச்சாலும், ஆனா ஒருத்தங்களுக்கு ஒழுக்கம் இருக்கும் பொழுதுதான் அதுதான் உயிரினும் மேலாகவே கருதணும்.
2: அதுதான் ஒரு உண்மையான புகழையும் உண்மையான மேன்மையுமே வந்து நமக்கு பெற்று தருது அப்படின்ட்டு இந்த குரல் வந்து விளக்குது.
1: எவ்வளவு பெரிய விஷயத்தை குட்டி அழகா வந்து கொடுத்திருக்காரு, அப்படியே வியக்கத்தக்கதா இருக்கு. சோ எஸ், நம்ம அடுத்த நேயர்கிட்ட போயிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ
1: ஹலோ வணக்கம்,
4: கார்த்திக் பேசலாம்.
1: ஓகே சார், நலமா இருக்கீங்களா? நன்றிக்கு அச்சோ, இது ரொம்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நிறைய படிச்ச ஒரு திருக்குறள் தான், யோசிச்சு
4: பாருங்களேன்.
1: அச்சோ, சரி ஓகே, நல்ல முயற்சி, நம்ம நெக்ஸ்ட் காலர் சொல்றாங்களான்னு
4: பாப்போம். ஓகே
1: ஓகே சார். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் வணக்கம்.
1: ஓகே,
2: ஈஸியாங்களா?
1: சரி சொல்லுங்க. வேற குரலை கொடுக்கறேன். உலகத்தோடு கல்லார் டாஷ் சொல்லுங்க.
2: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார்.
1: சூப்பர் விவேக், ரியலாவே அப்ரிஷியேட்டபிள்.
2: தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. பெருமை பிடிக்காது, அதாவது புகழ்ச்சி பிடிக்காது சொன்னீங்களா? அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கான பொருள் அதுக்காக வெயிட் பண்ணி.
1: அதே தான் சொல்லுங்க பார்க்கலாம்.

0: நம்ம வந்து எவ்வளோதான் படிச்சிருந்தாலுமே இந்த உலகத்தோடு லைக் அதாவது ஒன்றிணைந்து பழகும் அந்த ஒரு ஒழுக்கம் வந்து இல்லைன்னா அந்த ஒரு கல்வியும் அந்த ஒரு அறிவும் வந்து நமக்கு இல்லைன்றது தான் பொருள்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இங்கே இருக்கிற மக்கள் கூடயும் இங்கே இருக்கிற சமுதாயத்துடையும் வந்து நம்ம ஒட்டி உறவாடணும், லைக் அந்த சமுதாயத்தை வந்து மேம்படுத்துகிற வகையான வந்து கல்வியை வந்து நம்ம கற்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து இது பண்ணுது. நம்ம ஒரு கல்வி படிச்சுட்டு அதுக்காக நாங்கள் வந்து நடக்காமல் ஸோ நம்ம ஒரு பாதையில் போயிட்டு இருந்தால் அந்த உலகத்தோடு வந்து ஒட்டி வாழாமல் அது யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் அந்த குரல் வந்து நமக்கு வந்து பொருள் வந்து கொடுக்குது. ஆக்சுவலி லைக் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து திருக்குறள் வந்து இருந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக இல்லைங்களா?
1: அப்சல்யூட்லி. அந்த ஒழுக்கம் விஷயமா இருக்கட்டும், ஈவன் நம்ம உலகத்தோட அந்த ஒட்டி வாழ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து தனிமா இருந்தாலே வந்து வாழ்க்கையில் வந்து தனிமையே வாழ்க்கை அல்ல, எல்லாரோட ஒட்டி வாழ கத்துக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் நம்ம வந்து அறிவும் விரிவுபடும், நம்மளுடைய மனதுக்கும் வந்து சந்தோஷம் வரும், நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்போம். ஒரே இதுவா நான் சொல்றது தான் சரி அப்படின்ட்டு நம்ம வந்து கோடு போட்டு நம்மளே வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து முயற்சிக்கும் அடுத்த ஸ்டெப்புக்குமே நம்மளை வந்து நகர்த்தி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கத்த நானுமே கூட சேர்த்துக்கிறேன். சரியா, ஸோ வந்து இப்படியே தொடர்ந்து வந்து பேசிட்டே இருப்போம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சாங்குமே கேட்டு வந்துடலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்துல இருந்து கோல்டன் ஸ்டார் என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சுப்லாஷினி, தனுஷ், ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் அறிவு அவர்கள் குரல்ல ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள், தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்மதுல நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:35 மைட் இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 2.4 எல்லாமே எப்பவுமே செம அதுல எஸ் கேட் செட் கோ தான் எங்க கூட வந்து கேட்டுருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே விவேக் மற்றும்
1: ஆர்ஜே பவானி. சோ எஸ் நம்ம வந்து நிறைய திருக்குறள் பற்றிய கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிட்டே
0: இருக்கோம். எஸ் எஸ். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ்
1: இன்னொரு
0: இன்று வந்து என்ன நாள் June 30 அப்படின்னா சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிங்க பாப்போம்.
1: இன்னைக்கு நான் சொன்னது
0: சர்வதேச சிறுகோள் நாள் அப்படின்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வதேச அளவில். சோ இந்த நீங்க இதுக்கு முன்னாடி சிறுகோள் நாள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்குங்களா?
1: எனக்கு தெரிஞ்சது சிறுகோள்கள் பத்தி நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சதோட சரி, அதை தாண்டி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல.
0: ஓகே, ஆக்சுவலி என்னதுன்னா லைக் நம்ம சூரியன் குடும்பத்துல வந்து சூரியனை சுத்தி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 9 கோள்கள் வந்து இருக்கும் இல்லைங்களா, செவ்வாய், வியாழன், இந்த மாதிரி நம்ம பூமியோட சேர்த்து. அந்த மாதிரி சிறு கோள்களுமே வந்து சின்ன சின்ன கோள்களுமே வந்து சூரியனை சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோள்கள் வந்து ஒரு சின்ன பால் சைஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு நாடு அளவுக்கு கூட வந்து இந்த சிறு கோள்களோட சைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து இப்போ செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு வடிவம் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம், கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சிறு கோளுக்கு வந்து எந்த ஒரு வடிவமும் இல்லை, எந்த ஒரு அளவுமே இல்லை. இந்த அளவில் தான் இருக்கும், இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த சிறுகோள்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இந்த சிறுகோள்களை வந்து கண்டுபிடிச்சி அதை ஆராய்ஞ்சு அதனோட முக்கியத்துவத்தை வந்து நம்முடைய பொதுமக்கள் கிட்ட வந்து கொண்டு சேர்க்குவோம். அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பூமியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கொள்ளவும் தான் இந்த விஷயம் வந்து, அதாவது சிறுகோள் நாள் வந்து இன்னைக்கு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தங்கம் பிளாட்டினம் போன்ற உலோகங்களும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இங்க இருந்தும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், சும்மா இல்ல இல்ல.
1: எனக்கு தெரிஞ்ச ராக்கெட் எல்லாம் இந்த பேப்பர்ல மடிச்சு விடுற ராக்கெட் நான் விடுவேன் பாப்போம். ஆனா ரியலாவே நம்ம சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளவு ஒரு பிரமிக்கத்தக்க வகையில இயற்கையில வந்து
0: புரியும்
1: ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாவே தான் நமக்கு வந்து காட்டிட்டே இருக்கு. இந்த அவேர்னஸ் நம்ம மக்கள் எல்லாரும் மத்தியிலுமே இது இருக்கணும். என்னன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம வந்து மற்ற விஷயங்கள்ல பிஸி ஆயிடுறோம். ஆனா இதை பற்றியுமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து அப்பதான் அவேரா இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நன்மைக்கு.
0: ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து அதிகபட்சமா 9 கோள்கள் வந்து படிச்சிருப்போம்.

0: சூரிய குடும்பம் ஒன்னு இருக்கு. இந்த சின்ன வயசுல எக்ஸிபிஷனுக்குலாம் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து
1: எட்டாம் மாறிடுச்சு, வந்து கோள்கள்ல இருந்து எடுத்துட்டாங்க.
0: ஆனா நான் நமக்கு ஒன்பது சொல்றதான தெரியும், அதா
1: ஒன்பதா தானே சொல்லி கொடுத்தாங்க.
0: எஸ் எஸ் எஸ் எஸ் அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். ஆனா லைக் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு, இதனால வந்து இவ்வளவு பாதிப்புகள் வந்து பூமிக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைக் இது வந்து இதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம், அண்ட் தென் ஒரு அடிஷனல் விஷயமா கூட இருக்கலாம்.
1: அப்சல்யூட்லி. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக வந்து ஒரு குட்டி சாங்குமே நம்ம கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.
1: சித்திரம்பலம் திரைப்படத்திலிருந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தான். தனுஷ் மற்றும் ஆண்டனி தாசன் குரல்ல, தனுஷ் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திர இசைப்புல வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்கும் போயிட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே எப்பவுமே சமதுல்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 10:45 ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கோம். வித் மீ நான் உங்க ஆர்ஜே பவானி அண்ட்
1: ஆர்ஜே விவேக்.
0: எஸ், ஸோ நம்ம வந்து திருக்குறள் வந்து குரல் அறிவோம் அப்படின்ற தலைப்பில் வந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேர்களுமே வந்து நமக்காக வந்து பேச காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கிருந்து?
2: அன்பிற்கு
1: அதை தாண்டுங்க, அதை அடைக்கும் தாழ தாண்டி வாங்க, அந்த கோட்டை தாண்டி வாங்க.
0: அடைக்கும் தாழ்
1: பதில்
0: இருந்தது. நீங்க கண்டுபிடிச்சீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி
2: ஐயா. நன்றி.
0: ஓகே, இதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா விவே?
1: எஸ் கண்டிப்பா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
0: எஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் படிச்ச திருக்குறள் இது. நான் மறக்கவே மாட்டேன்.
1: இது நிறைய இந்த மனப்பாட குறளாவோ இருக்கு இல்லீங்களா?
0: எஸ்,
1: அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த வரிகள் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வரிகள்ல திருக்குறள் தாண்டி நிறைய பாடல்கள் எல்லாமே வரும்.
0: ஆமா,
1: அதெல்லாமே கேட்டது இல்லீங்களா? எஸ், உண்மையான, எஸ் எஸ் எஸ், உண்மையான அன்பை லைக் வந்து மறைச்சு வைக்க முடியாது. ஸோ அன்பு உள்ளவங்களோட அந்த உணர்வுகள் வந்து லைக் கண்லையும் அந்த நம்மளோட செயல்பாடுகளையும் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. அதாவது நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு காதல் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா அது வந்து எப்பவுமே நம்ம வந்து மறைச்சி வச்சிட முடியாது. ஸோ உண்மையாகவே நமக்கு அந்த அன்பு இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அது வந்து தெரியப்படுத்திடுவோம். நம்மளை அறியாமலேயே ஒரு செயல்பாடுகள்னாலையும் பேச்சினாலையும் அட்லீஸ்ட் ஒரு பார்வையில் கூட வந்து அதை வந்து நம்மளை அன்பை வந்து நம்ம கடத்த முடியும், தெரியப்படுத்த முடியும்.
0: அப்சல்யூட்லி. ஆனால் இதோடைய அர்த்தம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க, அதாவது அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பால் இல்லை, அன்பிற்குரியவர்களின் துன்பத்தை பார்த்ததுமே நம்ம அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்
1: சொல்லிட்டு
0: அர்த்தம். நம்ம வந்து நிச்சயமா அன்போடு இருக்கும் பொழுது எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும், நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம், மத்தவங்களுமே மகிழ்ச்சியா இருப்போம். அடுத்த காலர் நமக்கான பதில வந்து சொல்ல ரெடியா இருக்காங்களான்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க இருந்து?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா
0: இருக்கோம்மா. ஓகே, கேம்க்குள்ள போயிடலாமாம்மா?
3: ஆ, சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான திருக்குறள் வந்து இதுதான். ஸ்பேஸ் எல்லாம் தமக்குரியர், ஸ்பேஸ் ஸ்பேஸ் உரியர் பிறர்க்கு. எல்லாம் தமக்குரியர், ஸ்பேஸ் ஸ்பேஸ் உரியர் பிறர்க்கு. ஸ்பேஸ் என்பது இடைப்பட்ட
3: இடம். அன்பினார் எல்லாம் சமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு.
0: சூப்பர், போங்க. அதுக்கான அர்த்தம் சொல்லுங்க.
3: நீங்க சொல்லலாம் கொஞ்சம் மனப்பாட திருக்குறள்.
0: மனப்பாடம்
1: மனப்பாடம்
3: போது நீங்க அந்த வரிசை என்ன

0: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர், என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னாக்கா அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளுமே வந்து தனக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லி எண்ணுவார்கள். ஆனா அன்புடையவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா தன் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணுவார்கள்.
1: இப்ப நீங்க என்ன சொல்லல, இப்ப என்ன குறிப்பிடுறீங்களா? இன்டைரக்டா என்ன மென்ஷன் இல்லல,
0: இதெல்லாமே வந்து திருக்குறள்ல நம்ம இது ஆக்சுவலா நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அப்ப மனப்படம் பண்ண அந்த விளக்கம் தான், அப்படியேதான் சொல்றேன். சோ எல்லாமே வந்து அப்படியே ஓபனா தான் பேசினா கூகுள் பார்த்து சொல்லல.
1: ஓகே, எஸ் அதுதான் சரியான இதுதான். ஆக்சுவலி அன்பு இல்லாதவங்க வந்து லைக் தன்னை மட்டும்தான் ஒரு செல்ஃபிஷா வந்து நினைச்சுப்பாங்க, ஆனா அன்பு உடையவங்க வந்து தங்களையே வந்து பிறருக்காக அர்ப்பணிப்பாங்க.
0: என்ன வேணா செய்வாங்கப்பா,
1: என்ன மாதிரி இல்லீங்களா?
0: ஐயோ போட்டார் பாத்தீங்களா, யா டைம் பாத்து நீங்க, திஸ் இஸ் டூ குட்.
1: எஸ் தேங்க் யூ.
0: ஓகே சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த காலேஜ் கிட்ட வந்து பேசிடலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்,
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, நான் சேலம் மாவட்டத்துல இருந்து மாலதி பேசுறேன்.
1: வணக்கம் மாலதி, எப்படி இருக்கீங்க?
2: இன்னைக்கு
1: நல்ல நாள், என்னைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல நல்லா அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான திருக்குறள் வந்து ஸ்பேஸ் இயைந்த வழக்கென்ப, ஸ்பேஸ் என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது இரண்டே வார்த்தைக்கு மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பவானி அவங்க மாதிரி நாலு வார்த்தைக்கு ஸ்பேஸ் விட்டு வெறும் மூணு வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன், சரிங்களா?
0: பதிவு பண்ண கூடாது, அழிச்சிடணும்.
2: அந்த திருக்குறள் தெரிஞ்சிச்சிங்க சார், இது தெரியலீங்க.
1: அச்சச்சோ,
2: அன்பையார் எல்லாம் சமக்குரியர்.
1: அன்பு, அது ஆமா, அது அது கரெக்ட், அது கரெக்ட். இதுவுமே ரொம்ப சுலபமான ஒரு தான், அதே ஒரு இதுல அந்த ஒரு டோன்லயே வர ஒரு திருக்குறள் தான். கண்டுபிடிங்க முடியும். ஸ்பேஸ் அதாவது விடுபட்ட வார்த்தை, இயைந்த வழக்கென்ப, ஸ்பேஸ் என்போடு இயைந்த தொடர்பு.
0: விவேக் அவர்கள் கேட்ட அந்த திருக்குறளுக்கு நீங்க உங்களுக்காக நான் வேற குரலே வந்து நான் கொண்டு வரேன். எப்பொருள் டேஷ் கேட்பினும்
3: பொய்யா விளக்கே விளக்கு, அறிவு ஒழுக்கம் எந்த பெரியவர்களுக்கு புறையில போக்கு விளக்க, எல்லா விளக்கல்ல பொய்க்குறாள் உண்மை பேசுதல் விளக்கே சிறந்த விளக்காகும்.
1: அது மறந்து நீங்க பாருங்க,
0: அப்படியே சொல்றீங்க கரெக்டா. ஓகே ஓகே சார், நன்றி, கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலுமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியே கண்மூடித்தனமா நம்ம நம்பவே கூடாது.
1: இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
0: இதுதான் டாக்டர் கிட்ட நம்ம கன்சல்டே பண்ணாம நம்மளாவே அதை பார்த்து ஓகே இப்படிதான் செய்யணும்னு சொல்லி நிறைய நேரங்கள் எல்லாம் எடுக்கிறோம். வெறும் அது மாத்திரம்
1: இதுல வந்து சமூக வலைத்தளம் பக்கம் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா. சோ இதெல்லாமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி உண்மையாகவே இது வந்து சரிதானா தவறானதா, இவங்க சொல்ற வார்த்தைகள் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு

0: எப்பவுமே ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செயல்படுறதை வந்து நம்ம ஈடுபடலாம், அவங்களுக்கான தண்டனையோ இல்லை ஜட்மெண்டலோ பண்ணலாம். எடுத்தோடனே ஒருத்தவங்க சொன்னோடனே ஓகே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும், அது யாராக வேணா இருக்கட்டும், அதனுடைய மெய்ப்பொருள் இதுதான் உண்மையான ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா முடிவு எடுத்தாக்கா எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிக்கிறேன். ஸோ யஸ், இந்த டைம் போனதே தெரியல, விவேக் போயிடுச்சு டைம், அச்சோ அச்சோ,
1: அதுதான் எனக்கு தெரிஞ்சது டைம்
0: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக டி இமான் ஆதித்யா மற்றும் நாராயணன் குரல்ல விவேகா வரிகள்ல டி இமான் இசையமைப்புல இருந்து அடிச்சு தூக்கு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. இதோட நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களிடத்துல இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நிச்சயமா வந்து உங்களோட சந்திக்கிறேன். விவேக், நீங்க இதென்ன சொல்ல விரும்புறீங்க?
1: கண்டிப்பா இந்த ஒரு மணி நேரம் வந்து எனக்குமே ரொம்ப சிறப்பா வந்து அமைஞ்சது அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க நேர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். நிறைய பேர் வந்து குரல் சொன்னாங்க. ஸோ ஒரு 2 அடி குரல்ல வந்து எந்த அளவுக்கான ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க திருவள்ளுவர் அப்படின்ட்டு வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். எஸ் நானும் இதோட லைக் விடைபெற நேரம் வந்தாச்சு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் வந்து அடுத்த 11:00 போய் அங்கே ஷோ பண்ணுவேன் நான் உங்களோட ரெயின் போய், ஓகேங்களா? எஸ் இதோட வந்து பவானி அவர்கள் மட்டும் வந்து ரிலீவ் ஆகுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பவானி.
0: நன்றி நன்றி. ஓகே, ஸோ நம்ம சாங் போயிடலாம். தொடர்ந்து கேட்டு மழிந்துருங்க. இது நமது FM 101.4
1: எல்லாமே எப்பவுமே சமத்துள்ள

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:03 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதுலு. 101.4 மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. எஸ் உங்களுடன் ரெயின்போவில் இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நாள் வரைக்கும் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா, யார் அந்த நபர், எதற்காக நீங்கள் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசவிருக்கேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களோட தாட்ஸ் எல்லாமே என்கிட்ட பகிர்ந்துக்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 மற்றும் 2952054. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கணும், என் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 மற்றும் 2952054. ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி, விடுதலை திரைப்படத்தில் வந்து இளையராஜாவுடைய இசையில், இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய குரலில் ஒரு அழகான, பியூட்டிஃபுல்லான, மெல்டிங்கான ஒரு சாங் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க?

அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்க நேரம் சரியா 11:10 மைட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தூள். 101.4 நான் உங்க கூட ஆர்ஜே விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், என் கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
6: கார்த்திக்.
5: வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
6: தெரியாதுங்களா? யாரும் தெரியாதானா? ரொம்ப நாள் ஸ்டாண்டிங் நின்று தான் போனோம், யாருமே சீட்டு கொடுக்கல. அவர்தான் எழுந்து சீட்டு.
5: பஸ்ஸதான். ஓகே ஓகே ஓகே. எப்ப நடந்தது இந்த விஷயம்?
6: அது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சார்.
5: ஓகே ஓகே. ஓ, 5 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. நீங்க இன்னும் லைக் உங்களோட நினைவுல இருக்கு அந்த நபருக்கு?
6: ஆமா சார்.
5: ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. யா, தேங்க் யூ. ஆக்சுவலி நான் வந்து இந்த டாபிக் வந்து ஓகே கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன். ஆனால் லைக் இந்த அளவுக்கு வந்து எமோஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் கலரே வந்து லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு எமோஷனலான கனெக்டோட வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் லைக் எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எவ்வளோ காலங்கள் போனாலுமே ஒரு நபரை மட்டும் நம்மளோட நினைவில் வந்து நம்மளால் நீக்கவே முடியாது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நம்மளால் வந்து தூக்கி எறிஞ்சிடவே முடியாது. அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. நான் ஆனால் இப்போ உங்ககிட்ட கேட்டிருக்கிறது பாசிட்டிவ் மட்டும்தான். எஸ், நீங்கள் வந்து யாருக்காக வந்து நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து நான் வந்து கேட்டுருக்கேன். நீங்கள் என் கூட பேசணும், உங்களோட கருத்துக்கள் எல்லாமே என் கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 மற்றும் 2952054. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் விவேக்.
5: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சகோ. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க.
7: மிக்க மகிழ்ச்சி. எனக்கான தலைப்பு இன்னொரு வாட்டி சொல்லுங்க விவேக்.
5: ஏன் நீங்க கேக்கலீங்களா இப்ப ரேடியோ?
7: என்ன என்ன ப்ரோ?
5: அப்ப நீங்க வந்து ரேடியோ கேக்கல இல்லீங்களா?
7: இல்ல இல்ல, நான் டிராவல்ல இருக்கேன், ஆப்ல சரியா வர மாட்டேங்குது.
5: ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்நாள் வரைக்கும் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புனீங்கன்னா அந்த பர்சன் யாரு, எதற்காக நீங்கள் நன்றி சொல்லணும்?
7: நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஸருக்கு நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பேர் வந்து கார்த்திகேயன்.
5: ஓகே.
7: இது வரைக்கும் நான் பெருசா சாருக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுல ரெண்டு காரணம். ஒண்ணு, எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறது எப்படி எல்லாம் வள வச்சுக்கணும் அப்படிங்கறத அவர் நிறைய டிப்ஸ் மூலமா எனக்கு கத்து கொடுத்தாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அஸ் அ பர்சனா நம்மள வந்து சூப்பரா மத்தவங்க முன்னாடி எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும், நம்ம பேசுற விதமா இருக்கட்டும், நம்ம துணியா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவர் நிறைய டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தாரு. அஸ் அ ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு நான் ரொம்ப பெருசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லல சார்.
5: நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 மற்றும் 2952054. அடுத்த காலர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து

0: தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி இருவரும் இணைந்து பாடிய ஒரு சூப்பர்வான சாங் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்ஸ் இது 2.4 இங்கெல்லாம் எப்போ மிஸ் வந்துள்ள.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுடன் ரெயின்போ ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 11:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செமதுளு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 2952-0054. எஸ் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
2: சார்? நான் சேலம் மாவட்டத்திலேருந்து மேச்சேரி மாலதி பேசுகிறேங்க சார்.
1: வணக்கம் மாலதி மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க சார்.
1: ஓகே, ஏன் அவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்களா அந்த ஷோ?
2: நீங்க
1: யாருக்கு இந்த தருணத்துல வந்து நன்றி சொல்ல விரும்புறீங்க, அந்த பர்சன் யாரு, எதற்காக உங்களுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்க?
2: எங்க வீட்டுக்காரர் கொரோனா வந்துருச்சுங்க சார். அப்ப வந்து கார் கொடுக்கவே இல்ல சொந்தக்காரங்க, அந்த மாதிரி கூட யாருமே. எங்க அப்பா கம்பெனில வேலை செய்யற ஒரு சார் தான், அவரோட சொந்த கார் டிரைவர் எல்லாருமே எல்லாமே கொடுத்து ஹாஸ்பிட்டல்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க சார்.
1: ஓ ஓகே. அந்த அந்த இது நடந்த வந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு இல்லீங்களா?
2: 2021 May 17th.
1: ஓ, டேட் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவருங்களா?
2: அப்பா கம்பெனில, அவர் வந்து கம்பெனியோட ஓனருங்க சார். அவர் பேர் வந்து சம்பத்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி மேம், வாழ்த்துக்கள்.
2: அவருக்கு நன்றி சொல்றேங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த ஷோ வந்து அவர் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இந்த நன்றி போய் சேரும். நன்றி போய் சேரலனாலுமே கண்டிப்பா அந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சோ என்ன அவங்க வந்து விதைக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பா அறுவடை செய்வாங்க, அதற்கான பலன் வந்து அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்புறேன். எஸ் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.
2: கொரோனா இருந்ததுனால யாரும் காரே தரலைங்க சார்.
1: புரியுது புரியுதுமா, நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்க மேம், இன்னைக்கான டாபிக் கேட்டு இருக்கீங்களா? உங்க என்ன டாபிக் தெரியுங்களா? சொல்லுங்க, நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க, எதனால? எதனால எதனாலமா? நேயர்களே, இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல வந்து நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,

0: நீங்க யாருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புறீங்க, எதனால வந்து நீங்க வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு தான் வந்து என்கிட்ட வந்து என் கூட வந்து பகிர்ந்துக்க போறீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 8 மற்றும் 2952054 அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சேர்ந்த
0: எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க.
1: நன்றியா,
0: எங்க இருங்க, இப்பதான் ஸ்டார்டே பண்றதுக்கு நன்றி சொல்லிட்டு வரணும். வந்தீங்க, வணக்கம் சொன்னீங்க, நன்றி சொல்லிட்டு போறீங்க. நீங்க யாருக்கு வந்து நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்க அதான் சொல்லுங்க. இந்த நன்றி சொல்லாதீங்க, சொல்லுங்க.
1: என் மனைவி ராஜேஸ்வரிக்கு.
0: ஓ நைஸ், எதனால?
1: அவங்க என் கூட வாழறது பெரிய விஷயம். பொறுத்து வாழ்ந்து நல்லவளா வாழறது பெரிய விஷயம், அதனால அவளுக்கு நன்றி.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எஸ் எஸ், என்னதான் அவர் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும், என் கூட வாழ்கிறதே அவங்களுக்கு வந்து பெரிய சவால் தான் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொன்னாலுமே, உண்மையிலேயே அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு டோனாக இருந்தாலுமே, கொஞ்சம் லைக் ஃபன்னாக அவர் வந்து சொன்னாலுமே, அது உள்ள லைக் 1008 நல்ல விஷயங்கள் இருக்கும். லைக் அந்த அதாவது தான் மனைவி மீது இருக்கிற அன்பை வந்து, இணையர் மீது இருக்கிற அன்பை வந்து எந்த அளவுக்கு இவர் வந்து வெளிப்படுத்துறது அப்படின்றத வந்து இந்த விஷயத்துலேயே வந்து புரிஞ்சுக்க முடியும். எஸ், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதாவது லைக் இந்த பர்சனுக்கு நான் நன்றி சொல்லணும், இந்த பர்சன் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு ரீசனும் சொல்கிறீங்க, ஒவ்வொரு ரீசனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற பர்சன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. எஸ், நீங்கள் இந்த கான்வர்சேஷனை என் கூட வந்து மேக் பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த கான்வர்சேஷனை என் கூட வந்து தொடரணும்னு நினச்சிங்கன்னா, ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952054. எஸ், அடுத்த கால என்ன பேர் இருக்காங்க, கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ண போகிறேன். பாட்டை முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து காலர் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தாண்டவம் திரைப்படத்திலிருந்து நாமுத்துக்குமாருடைய வரிகளில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாதி கதவு அப்படின்ற பாடல் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் 2.5 101.4 எல்லாம் எப்பவுமே செமதுல. எஸ்

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களுடன் ரெயின்போ. ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியாக 11:33 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க அக்காஷ்வானி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மந்தோல. எஸ் நான் உங்கள் ஆர்ஜி வெக்தான் பேசிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. யாருன்னு பார்த்துரும். வணக்கம் சொல்லுங்கள், யாரும் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள், யாரும் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லையா? அப்போ நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நானும் ஜாலியா இருக்கேன், செம்மையா ஹாப்பியா இருக்கேன்
4: அப்படின்ட்டு.
3: ஓகே சொல்லுங்க.
4: நம்பர் இருக்காரு ஒரு பத்துல.
3: ஓகே.
4: அவர் ஒரு 5 வருஷமா பையன் உடம்பு சரியா போச்சு, அப்ப உதவி பண்ணார் சார் அவரு. அவர் நன்றி சொல்லுங்க.
3: எப்போ எப்போ நீங்க படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதுங்களா?
4: இல்ல இல்ல இல்ல, சரியில்ல சார்.
3: நண்பர்
4: வந்து ஆட்டோ ஓட்டாரு, எங்க ஊரப்பாக்க வீடு அவருக்கு.

எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டாபிக்கை வந்து கொண்டு வந்தேன். ஆனால் அங்கே வந்து லைக் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் ரொம்ப ஒரு லைக் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டாப்பிக்கை வந்து நிறைய பேர் வந்து யோசிக்க வச்சுருக்கு, நிறையா மனிதர்களை வந்து நினைவு கூற வச்சுருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலி. பிகாஸ் இந்த டாபிக் கேட்டோடனே நேர்காலமே கால் பண்ணி வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவமாக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு பெயரோட நபரை வந்து குறிப்பிட்டு இவங்க வந்து எனக்கு இந்த டைம் இந்த உதவியை செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலி. லைக் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. லைக் இத்தனை வருஷம் கழித்து அந்த ஒரு சின்ன 10,000 ரூபான்றது வந்து ஒரு காமனான ஒரு ஓகே ஒரு டீசெண்டான தொகைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய தொகை இல்லாமல் சின்ன தொகை இல்லாமல் ஸோ லைக் அந்த தொகை வந்து இந்த சமயத்தில் வந்து உதவி பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிறது வந்து லைக் இப்போ ஞாபகம் வச்சு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி நல்ல விஷயம். ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க நேயர்கள், மனிதர்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து ஓகே நன்றி மறக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எஸ் அடுத்த காலம் யாருன்னு பார்த்துருவோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டு வருவோம். வணக்கம். ஓகே கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். நேயர்களை நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் கரெக்டான நெட்ஒர்க் இருக்கிற இடத்துலாம் இருக்கீங்களா, உங்களுடைய ரேஞ்ச் அதாவது டவர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நேயர்கள் வந்து காலில் வரீங்க, அதை வந்து மிஸ்டு கால் ஆகிடுது. நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே அதை வந்து நீங்கள் வந்து மிஸ்டு காலாக மாற்றிடுறீங்க, அதனால் வந்து கட் ஆகிடுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் சாமுடைய இசையில் மோகன்ராஜுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில் ஒரு அழகான பாடல் விக்ரம் வேத திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஒரு மெல்ட்டிங்கான சாங் தான், எதுவுமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் தூங்கிடாதீங்க. ஸ்டேட்டியோன்னு வித்து 2.5 101.4 எல்லாமே எப்பவுமே செம தூள்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. உங்களோட ரெயின்போ ஸ்டுடியோ கிளப் நேரம் சரியா 11:42 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே இப்போ மிஸ் அமதுல் அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பழமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: வணக்கம் ராஜேஸ்வரி மேம், எப்படி இருக்கீங்க?
2: ஏற்பட்டாலும் எத்தனை நம்ம துன்பப்படுத்தினாலும் அது தன்னோட நிலையிலிருந்து மாறாம சூரியன் நன்றாட உதிக்கிறதும் சந்திரன் இரவு வர்றதும் காற்று சுகமான காற்று வீசுறதும் மழை பொழியறதும் எல்லாமே வந்து நம்மளுக்கு அன்றாட செயல்களை அது பாடு கடமைகளை பண்ணிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அந்த இயற்கை மரங்கள் காற்று பறவைகள் அத்தனையுமே பிறருக்காக வாழுது. மனிதர்கள் மட்டும்தான் சுயநலத்துக்காக வாழ்றோம். அதையுமே நம்ம மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வழி காமிக்கிறது அதுதான் எல்லாமே.
1: ஓகே ஓகே ஓகே, நன்றி.
2: இயற்கைக்கும் பெற்றோர்களுக்கும் நான்
1: நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: ஆக்சுவலி இந்த விஷயம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நினைக்கிறேன். அதாவது இயற்கைக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் இது நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஓகே, என்ன எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன தான் ஆனாலுமே லைக் என்ன ஒரு சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் வந்தாலுமே அது வேலையை அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. காலையில் சூரியன் உதிக்கிறதா இருக்கட்டும், மழை வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காற்று வீசுறதா இருக்கட்டும், மரம் செடிகள் வந்து வளர்றதா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் நம்மளே வந்து யோசிக்க சொல்லுது. லைக் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் லைக் இந்த ஒரு பார்வையில் வந்து லைக் நான் வந்து பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. பட் இட்ஸ் குட் ஆக்சுவலி. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் கணபதி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா நல்லமா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க, என்ன காரணம்?
3: நம்ம ரெயின்கோவுக்கு

0: யாரு யாரு
1: வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க.
1: அதுக்குதான் சார் கோடான கோடி நன்றி சொல்றேன்.
0: ஓகே.

0: ஆஹா, வாழ்த்துக்கள். ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, முடிங்க.
1: அதுக்கு தான் சார் கோடான கோடி நன்றி சொல்றேன்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி சார்.
0: யாருக்கு நன்றி சொல்லுவீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, நம்ம ரெயின்போ எஃப்எம்கே நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த காலர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த நபர் யார்?
2: நன்றினா எங்கள் அப்பா அம்மா.
0: ஓகே, ஆ எதனால, என்ன காரணம்?
2: எதனாலன்னா அவங்க நல்லா என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட குரு வந்து ஒரு அண்ணன், அவர் தான் எனக்கு கார் கற்றுக் கொடுத்தாரு. அவர் மறக்கவே மாட்டேன்.
0: ஓகே ஓகே,
2: சரிங்களா.
0: ஓகே,
2: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அவரும் எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்தாரு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் வரணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு.
0: போய் சேரும் அப்படின்ட்டு நம்புவோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், நன்றி நன்றி நன்றி. எஸ், நேர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்லி என்கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ராஜசேகர் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க சார். அனைத்து ஆட்சியர்களுக்கும் நன்றி சொல்றேன் சார். முதல்ல நல்ல தகவல்கள் சொல்றாங்க, இந்த கிரிக்கெட் பத்தி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்புறம் இந்த வேர்ல்டுல எது முக்கியமானது இன்னைக்கு நடந்தது அதெல்லாம் சொல்றாங்க. உடனுக்குட இந்த பேப்பர் விட
0: அடுத்த கால இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
4: வணக்கம்,
0: வணக்கம். ஓகே, நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க சார், சொல்லுங்க.
4: நம் தேசத்தை நமக்காக காத்துறாங்கல்ல,
0: ராணுவ வீரர்களா?
4: ஆமா,
0: கடற்படையினருக்கும் சேர்த்துக்கலாம் இல்லீங்களா? அவங்களும் வந்து கடல் வழியில எல்லாமே பாதுகாக்கறாங்க இல்லீங்களா?
4: ஆமா, அவங்களுக்கும் தேச தலைவர்களுக்கும்.
0: ஓகே,
4: ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக நம்ம எப்போதுமே வாழ்த்து சொல்லணும், நன்றியும் சொல்லணும் என்பது குழந்தைகளின் கருத்து. வாழ்த்து, நன்றி
0: நன்றி நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. ஸ்னேகர்களே, ரொம்ப சூப்பரான கருத்துக்கள் எல்லாமே என் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தெல்லாம். வைரமுத்துடைய வரிகளில் எம் ஜிப்ரனுடைய இசையில் சின்மையுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வாகைசூட திரைப்படத்துல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் இது 2.91.4. எல்லாமே எப்பவுமே செமதுள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ குளோக்கல் நேரம் சரியாக 11:53 மைட்டு இருக்குது. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே கேளாமல் எப்போவுமே செம்மது 101.4. நான் உங்கள் ஆர்ஷோவைக்கு தான் பேசிட்டுருக்கேன். எஸ் உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. ஷோட நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் வந்து உங்ககிட்ட பேசுனது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைக் நிறைய நேர்கள் வந்து நிறைய விதவிதமான பல்வேறு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி வந்து ரீகால் பண்ணி விட்டுருக்கே அப்படின்ட்டுனே சொல்லலாம். நிகழ்ச்சியோட கடைசி காலர் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம் ராணி மேம், சொல்லுங்க. நீங்க தான் வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர், சொல்லுங்க. நீங்க யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க?
1: அதாவது என்னோட நாங்க வந்து ஒர்க் பண்ண போகும்போது ட்ரெயின்ல கேங்கா தான் போவோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏறுவாங்க ஒரு மிஸ் அவங்க வந்து உடனே கால் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் கிளம்பு, அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிடுவாங்க. அதாவது உஷார்படுத்துறதுக்கு ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் கால் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெயின் நெருங்கிட்டு அப்படின்றதுக்கு கரெக்டா கூட்டு போவாங்க. அதே மாதிரி ஸ்டாப்பிங் வரும்போதும் கரெக்டா சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்லுவாங்க, நீங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தப்பா நான் வந்து ஸ்டாப்பிங் வந்தோன்னு சொல்றேன், இறங்கிருங்க அப்படிம்பாங்க. அவ்வளவு ஜாலியா இருப்போம். அந்த
0: அவங்களுக்காக இப்ப நன்றி சொல்ல வரீங்க இல்லைங்களா?
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்.
0: ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி.
1: தேங்க்யூ.
0: எஸ் நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது லைக் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா இந்நாள் வரைக்கும்? அந்த நபர் யார், எதுக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் இந்த டாபிக் எடுத்ததுக்காக ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் லைக் இந்த ஒரு

கேள்வி வந்து உங்களுக்கு வந்து நிறைய யோசிக்க வச்சிருக்கு, நிறைய மனிதர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண வச்சிருக்கு. லைக் ஆமாம், லைக் ஏன்னா ஒரு 15 வருஷம், 5 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்டுமே வந்து நீங்கள் வந்து மேற்கோள் காட்டி இந்த நபருக்கு வந்து அந்த டைமில் வந்து இப்படி பண்ணாங்க, இந்த நபருக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஃபெல்டிங்காக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கும். எஸ் நானும் இந்த நிகழ்ச்சியோட விடைபெற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். மீண்டும் வந்து 1 மணிக்கு வந்து உங்களை வந்து சந்திப்பேன். அடுத்த ஒரு மணி நேரம் மட்டும் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே உங்களோட ரெயின்போ ஷோவில் இருந்து விடைபெறுறேன். விடைபெறத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரத்துலேருந்து தாமரையுடைய வரிகளில் ஜேம்ஸ் வாஷிங்டோடைய இசையில் பெல்லிராஜ் மற்றும் தீபா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்போ மிஸ் அமதுரு. டாடா, பை பை, சி யூ.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் போன்ற பல சமூக பொருளாதார நன்மைகளை வழங்கும் சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. விவசாயம், கட்டுமானம், கைவினைப் பொருட்கள் போன்ற பிற தொழில்களின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் பங்கு வகிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே சுற்றுலா பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இயந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் 2014-15 ஆண்டில் ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. பல்வேறு இடங்களில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற மத்திய நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கியது. 2014-15 முதல் 2018-19 வரையிலான காலகட்டத்தில் நம் நாட்டின் சுற்றுலா திறனை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கியது. இதனால் இந்தியா உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம் பிடித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல இடங்களில் போதுமான சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இல்லாததால் ஒரு சுற்றுலா தலமாக அதன் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா அமைச்சகம் இப்போது அதன் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தை ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஆக மறுசீரமைத்துள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்துடன் புதுப்பிக்கப்பட்ட திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 இந்தியாவின் சுற்றுலா தலத்தின் முழு திறனையும் உணர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் இலக்கை அடைய முயல்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சுற்றுலா சேவைகள், மனித மூலதன மேம்பாடு, இலக்கு மேலாண்மை கொள்கை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு சுற்றுலாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல், உள்ளூர் சமூகங்களுக்கு சுயதொழில் உள்ளிட்ட வேலைகளை உருவாக்குதல், சுற்றுலா துறையில் உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், தனியார் துறையின் முதலீட்டை அதிகரித்தல், உள்ளூர் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளது இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாவிற்கு முக்கிய கருப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, நல்வாழ்வு சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் கப்பல் பயணங்கள் சுற்றுலா. நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உள்நாட்டு சுற்றுலாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இது நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமான தேகோ அப்னா தேஷ், அதாவது உங்கள் நாட்டை பாருங்கள் என்ற அரசாங்கத்தின் பிரச்சாரமும் உள்ளது. உள்நாட்டு பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை இடங்களை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பதற்கும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உள்ள சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம

0: உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம்.
1: இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
2: அப்போதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 12:56 ஆயிட்டிருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹை ஸ்னேகிதே நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன டாபிக்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் மனசு விட்டு பாராட்டக்கூடிய நபர்கள் யார் அப்படின்ற விஷயத்த தான் என்னோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறீங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னோட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 044-29-86-00-38 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 044-29-52-55-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி மனசு விட்டு யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து பாராட்டுவா, எப்போவுமே இவங்க வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கங்க அப்படின்னு சொல்கிற அந்த நபர் பற்றி என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நானும் பேச போகிறேன், நீங்கள் பேசுகிறதும் கேட்க போகிறேன். வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, எல்லாமே எப்போவுமே சமதுலு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 12:10 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். உங்க வாழ்க்கையில மனசு விட்டு பாராட்டக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்றதான் கேட்டிருந்தேன். எஸ், நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? ஜெயலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க?
2: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில மனசு விட்டு பாராட்டக்கூடிய நபர் யாரு?
3: என் மக தான் பாராட்டுவா.
2: அப்படியா? என்னென்ன விஷயத்துக்காக பாராட்டுவாங்க?
3: பாராட்டும் சில நேரம் திட்டவும் திட்டுவாவா. எங்க மம்மி மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் என்ன இருக்கிறதுக்கு மம்மி தான் காரணம் அப்படின்னு பாராட்டுவா.
2: அடடா, அந்த பாராட்டு கிடைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்?
3: சரி, அதுக்கு வந்து பாராட்டுறேன்னா சந்தோஷம் ஏத்துக்க வேண்டியதான்.
2: சூப்பர்மா, சூப்பர்.
3: நேரம் கஷ்டப்படுத்துவா. நன்றிமா.
2: நன்றிமா, நன்றி, நன்றி. எஸ், இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில நேரம் பாராட்ட பெறும்போதும் அல்லது பாராட்ட இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போதும் அந்த தருணம் வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு தருணமா இருக்கும். அந்த மாதிரி மனசு விட்டு பாராட்டக்கூடிய நபர் உங்க வாழ்க்கையில யாரு, அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ், அந்த வரிசையில அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன் மேடம். ராஜலட்சுமி வெஸ்ட் மந்திரம். என்னோட வாழ்க்கையிலேயே பாராட்டணும்னா எங்க மாமியார தான் நான் பாராட்டணும்.
2: அப்படியா? எதுக்காக?
4: எதுக்காக? கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா அப்பவே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எங்க மாமனார் பெரியவங்க பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சு 10 பசங்களையுமே அந்த ஒருத்த வருமானத்துலதான் வச்சு வரவு செலவு பண்ணி எந்த கடனும் இல்லாத பசங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை போய் அவங்கவுங்க சம்பாதிச்சு அப்படி இருந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி பிள்ளைங்களும் எல்லாருமும் நல்லா இருக்கிறோம், ஒண்ணு எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு மனசார ஒரு ஷேர் கொடுத்துட்டு சந்தோஷமா அவங்க இருந்துட்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரோல் மாடல் மாதிரியும் வச்சுக்கலாம், பாராட்டுறதுக்கு பாராட்டுக்கு உரியவங்களாவும் வச்சுக்கலாம்.
2: சூப்பர்மா, சூப்பர். நன்றி, நன்றிமா.
4: ரொம்ப நன்றி மேடம்.
2: எஸ், இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எப்போதுமே நான் என்ன பண்ணாலும் சரிங்க, அதுல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி என்னை பாராட்ட இவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நபர் யாரு? அந்த நபர் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க? அவங்க நம்மளுக்கு கூடவே இருக்கக்கூடிய அப்பா அம்மாவா இருக்காங்களா, அல்லது நண்பர்களா இருக்காங்களா, அல்லது ஆசிரியர்களா இருக்காங்களா அப்படின்ற அந்த விஷயத்த என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
5: என்னென்ன
2: விஷயத்துக்காக பாராட்டுவாங்க?
5: அம்மா
2: கிட்ட இருந்து அந்த பாராட்டு வர்றப்ப நம்மளுக்கு இன்னும் இனிமையா இருக்கும்ல அந்த தருணம். சூப்பர்மா, இதே மாதிரி நிறைய பாராட்டுக்களை நீங்க வாங்கணும், நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். நன்றிமா, வாழ்த்துக்கள். ஓகேமா. எஸ், இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பாராட்டக்கூடிய அந்த நபர் யாரு?

அப்படின்றத பற்றி தான் என்னோட ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறீங்க. அதற்கிடையில் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, அந்த பாடலை கேட்டு வந்துடலாம். உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இணைந்து பாடிய ஒரு பாடல், யுகபாரதியுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

0: 12:20 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி, ஆகவே மகளிர் மட்டும் கால் பண்ணுங்க, ஆண்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில வழி விட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சியில பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0449-289-8638 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0449-295-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். என்ன தலைப்பில் ரம்யா பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் எடுத்துருந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் கூட இருக்கிற சக நண்பர்களோ அல்லது நம்ம கூட இருக்கிற உறவினர்களோ, அடடா சூப்பராக பண்ணுற, செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், சும்மா மின்னல் வேகத்தில் அந்த தன்னம்பிக்கை இன்னும் வந்து கூடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த கூட இருக்கிற நபர்கள் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி உங்கள் கூடவே இருந்துட்டு நீங்கள் சொல்கிற, நீங்கள் செய்கிற விஷயங்களை வந்து தட்டி கொடுத்து அட் த சேம் டைம் சுட்டி காட்டிட்டும் இருக்கக்கூடிய அந்த பாராட்டக்கூடிய நபர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பு. எஸ், இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த தலைப்பில் என்னோட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு தருணத்தில் அந்த பாராட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை வேற ஒரு திசைக்கு கொண்டு போயிருக்கும். அந்த மாதிரி என் வாழ்க்கையிலும் சில பாராட்டுகள் என்னை வேற ஒரு ரகமாக வந்து மாற்றியிருக்கு, என்னை வந்து இன்னும் உந்தி தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த விஷயங்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசியிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ஆவடியிலிருந்து
1: ராணி
0: பேசுறீங்க, சொல்லுங்க ராணி அம்மா, உங்க வாழ்க்கையில பாராட்டக்கூடிய ஒரு நபர் யாரு?
1: அது அப்படின்னா அப்பா. அப்பா வந்து இப்ப இல்ல, அப்பா இருக்கும் போது வந்து எல்லாம் நீ செய்யறதாமா, சரி நீ பண்றியா, இது கரெக்டா தாமா இருக்கும் அப்படின்ட்டு அப்பா சொல்லுவாங்க. இப்ப வந்து என் பையன் சொல்லுவான், அம்மா நீ வந்து செய்யறது சரி அப்படின்ட்டு, இல்ல நீ சும்மா சொல்றியா எப்படி அப்படின்ட்டு நான் கேட்டேன். அவன் சொல்லுவான், இல்லம்மா நீ செஞ்சா சரியாதாமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வீட்டுல ஏதாவது கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணு டெக்கரேட்டிவா பண்றதெல்லாம் பண்ணி வீட்டுல தொங்க விட்டுருப்பேன். என்னம்மா சும்மாவே இருக்க மாட்டியா, ஆனா அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அந்த என்கரேஜ் பண்றது அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா எங்க அப்பா எப்படி எல்லாம் சொல்லுவாங்களோ, நான் நினைப்பேன் இது வந்து பிளண்டர் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எங்க அப்பா சொல்லுவாங்க, நல்லதாம்மா பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்ப வந்து என் பையன் சொல்லுவான், ஏதாவது குட்டி குட்டி செடி எல்லாம் இருந்ததுனாலும் அதை திருப்பி ரீபிளான் பண்ணி வைப்பேன். அப்ப அவன் சொல்லுவான், என்னம்மா இது இங்க இருந்தது எப்படி இங்க வந்தது அப்படின்னு, இல்ல ஒரு சூரிய ஒளி படாத மாதிரி இருக்கு அப்படின்னு, சும்மாவே இருக்க மாட்டியாமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, ஆனாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
0: சூப்பர். அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்தும் மகன் கிட்ட இருந்தும் அந்த வரக்கூடிய இந்த பாராட்டை நீங்க பெறப்ப எந்த மாதிரியான ஒரு எமோஷன் இருக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க அப்பா சொல்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா அதாவது எங்க அப்பா வந்து எதையுமே மிஸ்டேக் அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணான்னு ஒரு நாள் சொல்லவே மாட்டாங்க எங்க அப்பா, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, இவ பண்ணா மட்டும் எல்லாமே சரி சரின்னு சொல்றீங்களே அப்படின்னு கூட சொல்லி பார்ப்பாங்க எங்க அம்மா. ஆனா எங்க அப்பா ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. அதனால எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, என்ன நீ பண்ண எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு, மத்த பிள்ளை எல்லாம் எங்க அப்பா வந்து கண்ணாடி வேலையெல்லாம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க நீ போட்டிருந்தா நல்லா இருக்கமா அப்படின்னோடனே எல்லா அக்கா எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க, என்ன நாங்க கண்ணாடி வேலையில் போட்டாலும் உடைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிங்க, போடக்கூடாது அப்படிங்க. இவளுக்கு மட்டும் என்ன அப்படின்னா அது ஒரு என்ன சொல்றது, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன்.
0: சூப்பர்மா, இதே மாதிரி பாராட்டுக்கள் உங்களுக்கு எப்போதும் உங்களோட செயல்பாட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். நன்றிமா, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஓகே. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறீங்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில பாராட்ட

0: ஒரு நபர் யாரு, எந்தெந்த விஷயத்துக்கு பாராட்டுவாங்க?
1: என்னைய பாராட்டுறதா இல்ல அவங்களை நான்
0: இல்ல,
1: பாராட்டுறதா?
0: உங்களை வந்து நீங்க வந்து பாராட்ட வந்து பெறுவீங்க இல்லையா, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்குவீங்க இல்லையா? அந்த
1: நான் ஏன் நான் பாராட்டு வாங்குறதா?
0: ஆமா
1: என்னைய பாராட்டுறவங்களை கேக்குறீங்க?
0: ஆமா ஆமா ஆமா.
1: என்னைய பாராட்டுறவங்க என் மாமியார தான் பாராட்டுவாங்க.
0: அப்படியா, என்னென்ன விஷயத்துக்காக?
1: நல்லபடியா நேர்த்தியா குடும்பத்தை நடத்துவே கத்துக்கோப்பா.
0: ஆ,
1: எவ்வளவு கஷ்டத்திலையும் பொறுமையா சந்தோஷமா அதை வந்து அமைதியான முறையில கழிச்சு அது அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க கண்டு நிறச்செடுத்துன, நீங்க கண்டு கரை சேர்த்த பிள்ளைகளா, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம், யாரையுமே பட முடியாதெல்லாம் பட்டுட்டு இப்ப பாத்தியா எப்படி ஒரு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் பத்தியா. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட உழைப்பும் உன்னுடைய ஒழுக்கம் எளிமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்துலயுமே எளிமையை கடைபிடிச்சேன். ஒரு பொருள் வாங்குறதுன்னா 10 தடவை யோசிப்பேன், என்ன இது தேவையா, இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. அதே மாதிரி அரசு பள்ளி அரசு கல்லூரியிலே பிள்ளைகளை படிக்க வச்சதுனால எனக்கு செலவுகளும் வந்து பொருளாதாரமும் நல்லா கை கொடுத்துச்சு. ரொம்ப எளிமையான முறையில வாழ்ந்து பிள்ளைகளை எல்லாம் சிறப்பா வளர்த்து எல்லாரையுமே நல்லபடியா என்னோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ற மாதிரி ஒரு வடிவமைப்பு ஏற்படுத்தி ரெண்டு பிள்ளைகளுக்கு நல்லபடியா சிறப்பா எளிமையான முறையில திருமணம் முடிஞ்சு மூணாவது பொண்ணு விளையாட்டுலயும் இருக்கா பெரிய ஒரு.
0: சூப்பர்மா, சூப்பர். நீங்க வந்து பாராட்டு வாங்குற மாதிரி வேற யார பாராட்டுவீங்க நீங்க?
1: என்னோட பொண்ணு நடுவுல உள்ள பொண்ணை சொல்லுவேன் எங்கம்மா, அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அவ வந்து இப்ப குடும்ப நடத்துற விதத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன செய்வா தெரியுமா, அவங்க அவங்க குழந்தைனர் மச்சான் வீடு எல்லாரையுமே வாரத்துக்கு ஒரு முறை அவங்க ஒரு வீட்டுக்கு போவாங்க. இவங்க வர சொல்லிடுவா வந்து போய் பெரிய பெரிய சட்டி, வயசு வந்து இப்போ 30 வயசு கூட தாண்டல, ஆனாலும் பெரிய பெரிய சட்டி பெரிய பெரிய பானைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லா நிறைய சமைச்சு எல்லாரையுமே வர சொல்லி எல்லாரையும் உட்காந்து மாமியா மாமனார் மச்சான் குழந்தைன்னு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு 14 நாளைக்கு ஒரு தடவை. அப்ப நல்லா சமைச்சு போடுவா கறி மீன் எல்லாமே சமையல கெட்டிக்காரியா இருக்கா. அப்போ அந்த இதை இந்த யார் இப்படி நீ இதை கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ தான் நீ பண்ணிடமா எல்லாரும் வர்றவங்களுக்கு புறமே.
0: சூப்பர், அதாவது நீங்க வந்து பாராட்டு வாங்குற மாதிரி அவங்களும் வந்து பாராட்டு வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர்மா, நிறைய விஷயங்கள் சூப்பரா ஷேர் பண்ணீங்க. நன்றிமா,
1: நன்றி
0: நன்றி நன்றி. எஸ், அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம.
0: வணக்கம்,
2: அண்ணன்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: மாலிதேவி அம்மா சொல்லுங்கம்மா.
2: என்ன என்ன பொறுத்தவரை நாங்க கடை வியாபாரம் பாக்குறதுல என்ன கஸ்டமர் பாராட்டுவாங்க ரொம்ப.
0: வாவ், சூப்பர்.
2: ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட வாங்கிட்டா கூட வெளியில பார்த்தா கூட இன்னும் அப்படியே வியாபாரத்தை மெயின்டைன் பண்றீங்க, அது குடுக்கற கரெக்டா அந்த நேரத்துக்கு கரெக்டா குடுக்கறது வைக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பதில் ஒரு இது கேள்வி கேட்டாங்கன்னா அதை பதில் சொல்றது, அது எப்படி அந்த எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர்மா. அதாவது
2: இங்க மட்டும் இல்ல, ஊருக்கு போனாலும் போன மளிகை கடையும் மெயின்டைன் பண்ற, வீட்டையும் நான் வேலைக்கு ஆள்லாம் வைக்கிறேன் கிடையாது, வீட்டையும் மெயின்டைன் பண்ணி இப்போ கொஞ்சம் சும்மா ஆர்டர் பிசினஸ் மாதிரி பண்றோம். அந்த நேரத்துல அத இப்ப கேப்பாங்க, அப்படி அழகா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அதெல்லாம் நம்ம வியாபாரங்கும் போது அதெல்லாம் சாதாரண நம்ம உழைப்புலதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
0: இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சுப்போம் சில நேரம், ஆனா அந்த வார்த்தைகளுக்கு நிஜமாவே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வார்த்தைகள் சில நேரம் நம்ம கூர்மையா காயப்படுத்தவும் செய்யும், அதே வார்த்தைகள் கூர்மையா நம்மளை வந்து தீட்டி ஒரு கல்லா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை சிற்பமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு வலிமையும் வார்த்தைகளுக்கு இருக்கு. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு, அந்த வார்த்தை எந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வருது அப்படின்ற பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல பாதையை நோக்கி போகும் அப்படின்றது வந்து நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டா இருக்கு. எஸ், இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே என்னை பாராட்ட தவறவே மாட்டாங்க. என்னை சுட்டி காட்டுவாங்க, இது இது மிஸ்டேக்காக இருக்குது, இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல தவறவே மாட்டாங்கங்க. அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார், அந்த நபர் என்னென்ன சொல்லியெல்லாம் உங்களை வந்து பாராட்டுவாங்க அப்படின்றத பற்றி தான் என்னோட ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. எஸ், நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் தொடர்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சியில் ஒரு

0: விளம்பர இடைவேளை.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: எஸ் நேரம் 12:31 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. எஸ் நிறைய நேயர்கள் அவங்க வாழ்க்கையில யார் யார்கிட்ட இருந்து நான் பாராட்டு வாங்குறேன், அந்த பாராட்டை என்னை எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தி செல்லுது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. எஸ் தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட பேச போறோம், அந்த வரிசையில அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிருப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஓகே, இது இணைப்புல பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பாராட்டு எப்போதுமே நம்மளை வந்து கூர்த்திட்டும், அட் த சேம் டைம் வந்து அந்த பாராட்டுக்கள் வந்து சில நேரம் மஞ்சு புகழ்ச்சி அனிவாரி இருக்கும். நமக்கு பாராட்டுறாங்களா இல்லை திட்டுறாங்களா அப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி சில பாராட்டுகள் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து ஓகே சரி ஓகே ஏதோ பாராட்டுறாங்கப்பா, அந்த அந்த புகழ்ச்சியிலையும் வந்து என்னை பாராட்டுற மாதிரி ஏதோ இருக்கே அப்படின்ற மாதிரி சில நேரம் எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் சில பாராட்டுகள் இருக்கும். எஸ் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு தருணத்தில் நம்ம உடைந்து போகும்போதும் சரி, அல்லது அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு குழம்பி நிற்கும் போதும், அந்த தருணத்தில் நமக்கு கூட இருந்து தோலை தட்டி எல்லாம் பார்த்துக்கலாம் போங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா எவ்வளவோ பார்த்துட்டோம், இது என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு கூட ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகம், அது எல்லாமே இன்னும் டபுள் மடங்காக கண்டிப்பாக மாறும். எஸ் அந்த வகையில் நேயர்கள் இப்போ நமக்காக ஒரு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறாங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம்,
0: சூப்பராக இருக்கேன் பத்மாமா, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யார் வந்து பாராட்டிட்டே இருப்பா, பத்மாமா நீங்க சூப்பரா பண்றீங்க, இது நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி யார் பாராட்டிட்டே இருப்பா?
1: எங்க வாழ்க்கையில வந்து அப்ப வந்து அந்த வயசுல வந்து எங்க அப்பா அம்மா தான் எங்க அவ்வளவு வாழ்த்துவாங்க. இப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க பிள்ளைங்களும் எங்க ஹஸ்பண்ட் தான் இப்போ
0: வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க.
1: ஆமா ஆமாமா ஆமாமா.
0: அடடா சூப்பர் சூப்பர்மா.
1: ஏமா
0: சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலியுடைய வரிகள்ல இளையராஜா இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதோலு.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹூ, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹூ தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க

0: விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8th வரை காலை 7 முதல் நண்பகல் 12 வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2nd இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் மீ அஜய் ராம்யா சங்கர். இன்னைக்கான தலைப்பு, நீங்க உங்க வாழ்க்கையில மனசு விட்டு பாராட்டக்கூடிய நபர் உங்க வாழ்க்கையில பெற்றிருக்கீங்களா? அதாவது உங்க கூடவே இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம், அல்லது அது ஏதோ ஒரு உறவா இருக்கலாம், ஆனா நம்ம கூடவே இருந்துட்டு தவற சுட்டி காட்டி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுடைய நல்ல விஷயங்களை பாராட்டுவாங்க, ஊக்குவிப்பாங்க, அந்த மாதிரி நபர் உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா அதை பத்தி என்னோட ஹாய் ஸ்நேகிதியில பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய நபர்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான நபர் பத்தி, அந்த அழகான பாராட்டை பத்தி என்னோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையாவே இந்த பாராட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே பேச்சு போட்டிகளை நான் கலந்துக்கும் போது ஒரு சில நேரம் வந்து தடுமாற்றம் இருக்கும் இல்லையா, அல்லது 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படியே தானே ஒப்பிப்போம். அந்த டைம்லலாம் வந்து எப்படி அந்த மூனை அந்த எதுகை இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, எப்படி நம்ம ஷார்ப்பாக சொல்லணும்னு தெரியாது. மேம் சொல்லி கொடுத்த உடனே, மிஸ் சொல்லி கொடுத்த உடனே அப்படியே நம்ம போயிட்டு முன்னாடி ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். அந்த டைம்லலாம் ஒரு சிலர் வந்து சூப்பராக பண்ண 2வது படிக்கிறப்ப இதெல்லாம் சொல்கிறது பெரிய விஷயம் அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல நீ இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்வாங்க. நம்ம 2வது தான் படிக்கிறோம், இந்த டைமில் வந்து நம்மளை ஷார்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ தோணுது. அப்போ நம்ம வந்து குழந்தையாக இருக்கிறப்ப, ஆமாம் நம்ம வந்து ரொம்ப தப்பாக சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு மாதிரி ஆயிடுவோம். பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, நீ சூப்பராக பண்ணடா, நான் சொல்லிக் கொடுத்தது நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி எப்போவோ ஒரு மிஸ்ஸு சொல்லிக் கொடுத்த, எப்போவோ ஒரு மிஸ்ஸு பாராட்டின அந்த விஷயம் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அடுத்த போட்டிகளில் வந்து உந்தி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லது ஒவ்வொரு கற்றலும் கற்பித்தலும், நான் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறேன் அப்படின்னா சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், வாழ்க்கைனா சில அடிகள் விழதானே செய்யும் அப்படின்ற மாதிரி சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை சுட்டி காட்டக்கூடிய நபர், அதை திருத்தக்கூடிய ஒரு நபர், அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சொல்கிறாங்களா, அப்படி ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்களா, அப்படி ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் பெற்றிருக்கோமா அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, எனக்கும் கூட என்னுடைய இளமை காலம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ இளமை தான் இருந்தாலும் ஸ்கூல் டேஸ் வந்து ஞாபகம் வந்துடுச்சு. எஸ், முடிவாக என்னதான் ரம்யா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை, பார்த்துட்டு கம்முனும் அமைதியாக இருக்கக்கூடாது, இது தப்புங்க இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை, கடமை, அந்த பொறுப்புணர்வு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும், அதை சொல்லணும். அண்ட் அதே மாதிரி தப்பை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காமல் அவங்க ஒரு விஷயம் நல்லதாக பண்ணுறாங்கன்னா, ஏ இது நல்லா பண்ணியிருக்க சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வந்து உயர்ந்த மனிதர். அண்ட் அதே மாதிரி அந்த பாராட்டை வாங்கக்கூடிய நபர்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? நிஜமாகவே இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த மாதிரி உணர்வை மற்றவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் அந்த நபராக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இத்தோட ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இருந்து விடைபெற வேண்டிய டைம் வந்தாச்சு. மீண்டும் 2 மணிக்கு உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக ஜூன் மாசம் முடிய போது, ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆக போது, அதனால ஜூன் மாசமா ஜூலை மாசமா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், பிரியமணவளை திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் ஹரிணி இணைந்து பாடிய ஒரு பாடல், கே செல்வ பாரதியுடைய வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுலு.

0: ஆஃப்டர் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லை, சரி பிடிச்சதை சாப்பிடலான்னா மாச கடைசி வேற கையில காசு இல்லை. நீ மட்டும் எப்படிமா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:01 ஆயிட்டிருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூல். எஸ் 101.4 மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜே விவேக் தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ் என் கூட வந்து திரைக்காலம் தான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. எஸ் இந்த ஒரு மணி நேரத்துக்கு 60s 70s இருக்கிற பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை கேட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் கரெக்டாக இந்த ஒரு மதியம் வேலை எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியாக அப்பாடான உட்காருவீங்க. அந்த டைமில் வந்து இந்த பாடல் எல்லாமே கேட்டு அப்படியே மெய்மறந்து தூக்கத்துக்கு போவீங்க. உங்கள் தூக்கத்துக்கு கெடுக்கிற மாதிரிலாம் பாட்டு பாட மாட்டோம். உங்கள் தூக்கத்துக்கு தாளாட்டு பாடுற மாதிரி தான் நான் பாடல் எல்லாமே எடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி உடைய இசையில வாலியுடைய வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் குரல்ல எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பமே ஒரு அமர்க்கலமான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

எஸ் நேயர்களே, எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து நான் ஆனாயிட்டல்ன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து கேட்டிங்க. அடுத்ததாக திரைக்கானத்தில் உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாத் மற்றும் ராமமூர்த்தி இருவரின் இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஒரு மீண்டும் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாடாத பாட்டெல்லாம் அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 கிகா எல்லாமே எப்போவுமே சமதுளு.

வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகானம். ஸ்டுடியோக்கில் நேரம் சரியாக 1:12 மைட்டர் இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே எப்பவுமே சமதுல. நூற்றி 101.4 நான் உங்கள் ஆட்சி ஃபேக் பேசிகிட்டு இருக்கேன். என் கூட வந்து திரைகணம் தான் கேட்டிருக்கீங்க. திரைகணத்தில் உங்களுக்காக 1960 மற்றும் 70களில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு மணி நேரம் நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இனிமையான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே நான் உங்களுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் இது லைக் இன்னும் 60s 70s ரொம்ப பழைய பாட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்காதீங்க. லைக் இப்போ அந்த மாதிரியான பழைய பாட்டு தான் இப்போ ஜென்சி கிட்ஸ் வரைக்குமே வந்து, ஜென் ஆல்ஃபா வரைக்குமே இவ அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எஸ், எல்லாமே நம்ம வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு ரீல்ஸில் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கோம். எஸ், அடுத்ததாக திரைக்கோணத்தில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாத ராமமூர்த்தியுடைய இசையில வாழியுடைய வரிகளில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரியுடைய குரலில் அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ற ஒரு பாடல் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா. எஸ், கேட்க தான் நம்ம வந்து பழைய பாட்டாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே இப்போ வரைக்குமே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நீங்களும் வந்து இந்த பாடலை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.

வெல்கம் பேக் டு தி ஷோ உத்திரயானம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா ஒரு மணி 17 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூறு. எஸ் 101.4 நான் உங்கள் ஆர்ச்சி வைக்க தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. என் 60s 70s படங்களுமே கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாத படங்கள் எல்லாமே இருக்காது, கண்டிப்பாக எங்கேயோ எதுலேயோ கேட்ட படங்கள் தான் இருக்கும். அந்த பாட்டு கூட நீங்கள் வந்து வைப் பண்ணுவீங்க. எஸ் எப்படி 60s 70s போட்டாலுமே நீங்கள் வைப் பண்ணுற மாதிரியான படங்கள் தான் வந்து நான் உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ் அதனோட தொடர்ச்சியாக திரைக்கணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், சுதர்ஷனுடைய இசையில், ஜேபி சந்திரபாபு உடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு முட்டாளுங்க, நான் என்ன சொல்லலை, பாடலுடைய பேரை சொன்னேன் அப்படின்ற ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட் யூனிட் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: ஒரு முட்டாடுங்க, நான் ஒரு முட்டாடுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாடுங்க முட்டாடுங்க முட்டாடுங்க.
1: எஸ் நேர்களே, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ட்டு ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. என்ன ஒரு தன்னடக்கம் பார்த்தீங்களா அந்த பாடலில்? எஸ் அதனோட தொடர்ச்சியாக அன்னை திரைப்படத்துலேருந்து, அதாவது பழைய அன்னை திரைப்படத்துலேருந்து ஆர் சுதர்ஷனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், ஜேபி சந்திரபாபுவுடைய குரலில் மீண்டும் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. முன்னாடி வந்து நான் ஒரு முட்டாளுங்கன்னு இருந்தது இல்லைங்களா, இப்போ வந்து புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்ட்டு. எஸ் இந்த 60s 70s பாட்டு எடுத்தாலே ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அப்போ வந்து இசையமைச்சிருக்காங்க, பாட்டெல்லாமே நமக்காக கொடுத்துருக்காங்க. எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் இது ரெயின்பாய் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுல.

பிராணு மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனித

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:25 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ், 101.4 திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. திரைக்கணத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், சின்னதாக 1960s 1970s பாடல்களாகவே இருந்தாலுமே, ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பாடல்கள்லாமே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபீல் குட்டாக. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் தான் நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், இன்னும் தான் லைக் இந்த 60s 70s பாடல்கள்னு எடுத்தாலே எல்லாவோட எமோஷன்ஸுக்குமே ஒவ்வொரு பாடல்கள் வந்து இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணுமா, இல்லை காதல் வேணுமா, இல்லை லைக் எந்த வகையான ஜேர்னர் உங்களுக்கு வேணும்னாலுமே அதுக்கான பாடல்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் அந்த ஒவ்வொரு பாடல்கள்லையும் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் தர மாதிரி இப்போ வந்து நான் ஒரு பாடல் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில், டிஎம் சௌந்தரராஜன் குரலில், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணுறேன். எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ஸ் தெரியும் எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூளு.

0: ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: ஸ்நேகர்களே, கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டு நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு பயங்கரமாக உற்சாகமாக அடைஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், எல்லாருமே எழுந்து ஓடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ், எவ்வளோ கருத்துள்ள பாட்டு இல்லைங்களா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ட்டு. எஸ், சின்னதாக இருந்தாலுமே லைக் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே எவ்வளோ துன்பங்கள் வந்தாலுமே லைக் நேர்மை இருக்குது, ஸோ ஒரு உண்மை இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நல்லா அந்த ஒரு பிடிப்பை மட்டும் இருக்க பற்றி, ஸோ அதுலேருந்து உங்களோட வேலைகளை நீங்கள் ஆகணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லைக் அடிமையின் உடம்பில் ரத்தம் எது இருக்குது, இதெல்லாமே லைக் அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெவல் ரெவல்யூஷனரி சொல்கிறான், ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கனகதாசனுடைய வரிகளில் பி சுசிலாவுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்ற ஒரு பாடல் புதிய பறவை திரைப்படத்தை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திரேன் பாஃபம் 101.4 எல்லாமே அப்போ மெஸ்ஸை முதல்ல

வெல்கம் பேக் டு தி ஷோ திரைக்கானம். ஸ்டுடியோ கிளக்கில் நானும் சரியாக 1:35 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே கேளம் எப்பவுமே சமந்தூர். எஸ், 101.4 திரைக்கானம் தான் கேட்டிருக்கீங்க. எஸ் பேக் டு பேக் கண்டினியூஸாக 60s 70s பாடல்கள்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். 60s 70s பாடலில் என்னடா என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்னை கேட்குறது என் காதில் விழுது. எஸ், அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டாக நம்ம எல்லாருமே வைப் பண்ணக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பாடல்கள் தான் நான் வந்து ஒரு மொத்த லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அதனோட தொடர்ச்சியில் அதனுடைய வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடலுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூள்.

எஸ் அப்படி நான் பார்த்ததுலேயே அவள் ஒரு அந்த ஒருத்தியே தான் நல்ல அழகி என்பேன்ற பாடல் வந்து கேட்டிங்க. ஸோ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துடுங்க போதும். நீங்கள் யோசித்து திங்க் பண்ணது எல்லாமே எஸ் நீங்கள் அப்படியே லைக் ரொம்ப பின்னாடி போயிட்டு உங்களோட நினைவுகள் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, ரியாலிட்டிக்கு வந்துடலாம். எஸ் டுடே கற்கல நேரம் சரியாக 1:41 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூர். திரைக்கணத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அழகான பாடல் எல்லாமே நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதோட தொடர்ச்சியாக அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய இசையில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில் பிபி ஸ்ரீனிவாசனுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ராமு திரைப்படத்தை வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. ஸ்டே டியூன் வித் திரையின் வேஃபம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளோ அருமையான அழகான ஒரு பாட்டு இல்லைங்களா? எஸ் பாருங்கள், நானே வந்து லைக் இந்த அளவுக்கு 60s செவன்டிஸோட பாடல்களுமே ரசிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. எஸ் மேக்ஸிமம் நான் ஆக்சுவலி பர்சனலாக வந்து 60s and 70s பாடல்களுமே மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டேன். பட் ஆனால் இந்த மாதிரியான பாடல்கள், அதாவது நிறைய லைக் தெரிஞ்ச பாடல்களுமே இருக்கும் இல்லைங்களா? என்ன தான் வந்து பழைய பாடல்களாக இருந்தாலுமே பழைய பாட்டுக்கு தான் எங்கள் மவுஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிரியாணி வேணும்னா கூட நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் பழைய சோறு வேணும்னா ஒரு நாள் நம்ம

கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த தான் லைக் அந்த பழைய ஒரு ஓல்டான ஒரு விஷயத்துக்கு இருக்கிற மதிப்பே அந்த ஒரு காலங்கள் தான், அதாவது அந்த பழசு அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை தான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடராடாக வந்து பயங்கரமாக அதுக்கான மவுசை வந்து கூட்டி கொடுக்குதுன்னே ஏற்றி கொடுக்குதுன்னே சொல்லலாம். எஸ் எனிவேஸ் கண்டிப்பாக லைக் இந்த ஒரு மணி நேரம் வந்து நான் வந்து லைக் உங்களுக்காக வந்து பல்வேறு பாடல்கள் எல்லாமே ப்ளே பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த முக்கால் மணி நேரமும் நான் ப்ளே பண்ண பாடல்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன்.

ஆல்மோஸ்ட் முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த முக்கால் மணி நேரமும் நான் ப்ளே பண்ண பாடல்களுமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன், இல்லையா? கரெக்ட் தானே? எஸ் பாருங்கள், நீங்களே வந்து ஒத்துக்கிட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில், வாலி வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் அழகான பாடலுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து சும்மா நடந்து போயிட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ஆத்தோரமாகவோ இல்லை குளத்துக்கோ ஏரிக்கோ இங்கே சும்மா நடந்து போயிருக்காரு, சும்மா காற்று வாங்கிறதுக்காக. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவிதை வாங்கிட்டு வந்துட்டார். காற்று வாங்குறதுனா காசு கொடுத்து காற்று வாங்குறது இல்லை, அதாவது சும்மா காற்று வாங்கலாமே அப்படின்ட்டு சும்மா போயிருக்காரு. அப்போ போய் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கவிதையை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது அந்த டைமில் வந்து உட்காந்து கவிதை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது, காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு. எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுல. இதோட படத்தோட பேரும் கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ். அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு இதுவும் கூட என்ஜாய் பண்ணுங்கள்.

எத்தனை பேர் கவிதையை வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு சுத்தமாக தெரியுது இல்லை. இன் சென்ஸ் லைக் போயிட்டு அதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது இல்லை, அது அதோட மீனிங் இல்லை. அது ஜஸ்ட் சும்மா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப்காக லைக் இந்த ஏரிக்கரோரம் போகிறது, குளத்து பக்கம் போகிறது, ஆற்றோரமாக போகிறது, கொஞ்சம் போயிட்டு உட்காந்து அமைதியாக அப்படியே கொஞ்சம் அந்த இயற்கையோடு ஒன்றிணைஞ்சிருந்தால் அப்போது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மனசில் வந்து ஓடிட்டு இருக்கும். அதை வந்து பெண் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதுனா அதுதான் கவிதை, சரிங்களா? கவிதைன்னு வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம லைக் இது பண்ணுறது தான் காற்று வாங்க போனேன் கவிதையை வாங்கி வந்தேன் அப்படின்ற ஒரு அழகான பாடல் வந்து எழுதியிருக்காங்க. எஸ் அடுத்ததான் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் மீண்டும் ஒரு அழகான பாடல் சூரியகாந்தி திரைப்படத்தில் வந்து பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ஸ் 101.4 எங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியாக 1:50 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வழ 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூர். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து நான் காற்று வாங்க போனேன் அப்படின்ற பாடல் வந்து கேட்டீங்க. எத்தனை பேர் நம்ம இப்போலாம் காற்று வாங்க போகிறோம்?

வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகானம். எஸ், இந்த ஒரு மணி நேரம் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், லைக் கண்டிப்பாக இந்த பாடல்கள் எல்லாமே உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் தூக்கத்துக்கு தாளாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு அசூரன்ஸ் கொடுத்தேன். எஸ் கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்கான, அதாவது பழைய பாடல்களாக இருந்தாலுமே இப்போது லைக் எல்லாமே ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கான பாடல்கள் தான் லைக் எல்லாருக்குமே ஈவந்தோ ஜென்சி வரைக்கும் ஜென் ஆல்ஃபா வரைக்கும் அந்த கிட்ஸ் வரைக்குமே தெரிஞ்ச பாடல்கள் தான் வந்து நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டுருந்தேன். கண்டிப்பாக செம்மையாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், முன்னாடி சூரியகாந்தி திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் பார்த்தோம் இல்லைங்களா, லைக் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஸோ ஓகேமேன்றது வந்து ரொம்ப ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ். யா லைக் இந்த பாட்டு மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ப்ளே பண்ண, அதாவது இந்த ஒரு மணி நேரத்தில் ப்ளே பண்ண அனைத்து பாடல்களுமே அப்படி தான் இருந்தது. நானும் இதோட இன்றைக்கி உங்ககிட்டருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த ஷோ நான் இத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், இன்றைக்கி நான் உங்கள் கூட இருந்து விடைபெறேன். எஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம், அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுது நான் உங்கள் ஆர்ஜே விவேக். டாடா, பை பை, சியோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டேன். கடைசியாக உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். டிஎம் சௌந்தரராஜனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் மீண்டும் உங்களுக்காக பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில் வந்து என்னடி ராக்கமான்ற பாடல், அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கடைசியாக அதை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு என்னை வாழ்த்திட்டு போங்க. டாடா, பை பை, சியூ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ்

0: இரண்டு மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் ரெயின்போ மெலடிஸ்ல முதல் பாடலாக நீங்கள் கேட்கவிருப்பது தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியுடைய குரல்ல வாலியுடைய வரிகள்ல இளையராஜா இசையமைப்புல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே சமதூளு.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

101.4 இங்க எல்லாமே தோளு. Rainbow FM 101.4. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க தேவாவுடைய இசையமைப்பில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுளு.

சித்ராவுடைய வரிகளில் பஞ்ச அருணாச்சலத்துடைய வரிகளை சித்ராவுடைய குரலில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் ஒரு அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:26 ஆகிடுச்சு.

அதாவது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. எஸ், நிறைவு பாடலாக நீங்கள் ரெயின்போ மெடல் மெலடிஸில் கேட்கவிருப்பது சூப்பரான ஒரு பாடல் தான். எஸ், சிங்காரவேலன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், போட்டு வைத்த காதல் திட்டம். எஸ், அந்த பாடல் தான். கமல்ஹாசன் மற்றும் சாய்பாபா இணைந்து பாடிய ஒரு பாடல், வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, மீண்டும் 3 மணிக்கு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நராசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை.

தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்.

0: 3:03 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல. ஹலோ டாக்டர். எஸ் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நமக்காக டாக்டர் ஜே எஸ் செந்தில்குமார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. எஸ் எது குறித்து பேசுவதற்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கான நோய் தடுப்பு முறைகள், அதாவது வேக்சினேஷன், தடுப்பு ஊசிகள் போடுவோம் இல்லையா, அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக குழந்தைகள் நல்ல மருத்துவர் நிபுணர் நம்முடையே வந்திருக்காங்க செந்தில்குமார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன்.
0: எஸ் சார், நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன், நேயர்களும் வந்து லைன்ல வருவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். முதல் கேள்வியா, தடுப்பூசி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார்.
1: தடுப்பூசினா வந்து ஒரு நோயிலிருந்து நம்ம குழந்தைகளையும் சரி பெரியவங்களையும் சரி பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிற ஊசி தான். அதனோட மீனிங் எப்படின்னா, இப்போ நோய் கிருமியை அதனோட வீரியத்தன்மையை குறைச்சிட்டு அதை வந்து இன்ஜெக்ஷனாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம உடம்புக்குள்ள அதை செலுத்தும் போது நம்மளோட எதிர்ப்பு சக்தி என்னாகும், நம்ம உடம்புக்கு நோய் வந்த மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்றோம். அதை வந்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, அதாவது எந்த நோய்க்காக தடுப்பூசி போடுறோமோ அந்த நோயை ரொம்ப வீரியமாக இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம்.
1: அதோட வீரியத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதனால் நோயே வராது. ஆனால் பார்க்கறதுக்கு அதனோட ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும். மறுமுறை நிஜமாலுமே அந்த நோய் கிருமி நம்மளை தாக்கும்போது நம்ம ஆல்ரெடி வேக்சினேஷன் பண்ணியிருக்கனால நம்மக்கிட்ட ஆன்டிபாடி இருக்கும். அந்த நோய் கிருமியை நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து தடுத்துரும், நம்ம அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பாதுகாத்துறோம்.
0: ஓகே ஓகே ஓகே சார், தடுப்பூசினா என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். அடுத்ததாக வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நேயர்களும் வந்து பேச ரெடியாக இருக்காங்க. நேயர்களை, நீங்களும் குழந்தைகளுக்கான வேக்சினேஷன் குறித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். 0444289806 அப்படின்ற நம்பருக்கோ அல்லது 0444295205554 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணி என்னோடவும் டாக்டரோடவும் பேசலாம். டாக்டரும் உங்களுக்கு நிறைய பதில் சில ரெடியாக காத்துட்ருக்காங்க. இஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து மதுபால கிருஷ்ணனுடைய குரலில் வித்யாசாகருடைய இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

0: நேரம் 3:10 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து மருத்துவர் ஜே எஸ் செந்தில்குமார் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. எஸ் எது குறித்து பேசுவதற்காக அப்படின்னா, குழந்தைகளுக்கான அந்த தடுப்பூசி இருக்கு இல்லையா, அந்த தடுப்பூசி எந்தெந்த மாதிரியெல்லாம் போடணும், அது போடலைன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், இது குறித்தெல்லாம் நம்மோடு பேசுவதற்காக டாக்டர் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்க போறேன். டாக்டர் நேயர்களும் இருக்காங்க லைன்ல. எஸ் கண்டிப்பா டாக்டர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுறேன். மருத்துவரிடம் பேசணும்.
2: சொல்லுங்க சார், பேசலாம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: இந்த ஆர்டிசம் பாதிப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படுது, அதுக்கான வேக்சினேஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? அதே போல வந்து எய்ட்ஸால் தாக்கப்பட்ட ஒரு தாயிடமிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதே எய்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, அதையும் தெரிஞ்சுக்கணும். எந்த எத்தனை விதமான தடுப்பூசிகளை குழந்தையில போடணும், அதன் பிறகு பெரியவங்களானாக்கா எந்த வயசுல

0: தடுப்பூசிகளை போடணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இந்த கொள்ளை நோய் இப்போ கோவிட்ல நம்ம பார்த்தோம், அதுக்கு தடுப்பூசியும் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம், பூஸ்டரும் போட்டுக்கிட்டோம், அந்த மாதிரி வருமுன்னு காக்கும்படியா எந்த
1: உங்க கேள்விக்கு சொல்றேங்க ஐயா. முதல் கேள்வி வந்து நீங்க வந்து ஆட்டிசம்
0: வானொலியில கேட்டுக்கிறேன் ஐயா. நானு நன்றி வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி வணக்கம், வானொலியில கேட்டுக்கிறேன்.
2: கண்டிப்பா சார், கண்டிப்பா உங்களுக்கான பதில சொல்லுவாங்க.
1: நீங்க முதல் கேள்வி வந்து ஆட்டிசம் அப்படிங்கிற நோய்க்காக தடுப்பூசி இருக்கான்னு கேட்டீங்க. ஆட்டிசம்ங்கிறது வந்து ஒரு நோய் கிருமி கிடையாது, அது நம்ம மூளையில் வரக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அது வந்து தடுப்பூசி கிடையாது. ரெண்டாவது எய்ட்ஸுக்குமே நம்ம இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல, அது ரிசர்ச்சில் போயிட்டே தான் இருக்குது, அது இன்னும் நம்ம ரிசர்ச் கண்டுபிடிச்சி முடிக்கல. தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்தே தடுப்பூசி போடணும் சார். பிறந்த குழந்தை வந்து அந்த பிறந்த ஒன்று அல்லது ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைக்கு மூணு தடுப்பூசி போட்டுருவாங்க. பிசிஜின்னு ஒன்று போடுவாங்க, மஞ்சக்காமால பி அப்படின்னு ஒன்று போடுவாங்க, போலியோ ட்ராப்ஸ் ஒன்று போடுவாங்க. இது மூணு வந்து பிறந்த உடனே குழந்தைகளுக்கு போடுவாங்க. அதன் பிறகு 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் போடுவாங்க. அதுக்கு பிறகு 6 மாதம் 9 மாதம். ஸோ முதல் 1.5 லிருந்து 2 வயது வரைக்கும் நிறைய தடுப்பூசி இருக்குது. இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறது நல்லது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் நிறைய இந்த கிருமிகளால் தாக்கப்பட்டு நிறைய குழந்தைகள் வந்து பாதிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம போலியோ நோயே சொல்லலாம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போலியோவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் அவங்களுடைய தசை லாஸ் ஆகி ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. இப்போ கடைசியாக இப்போ 2011 நம்ம இந்தியாவில் வந்து போலியோ நோயே கிடையாது. எல்லாமே தடுப்பூசி தான் காரணம். வருமுன் காப்போம், அதுதான் தடுப்பூசியோட ஒரே ஒரு சுருக்கமான வரி.
2: கண்டிப்பாக சார், எந்தெந்த வயதுகளில் போடணும், குறிப்பாக வந்து 3 மாதங்களுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு நிறைய தடுப்பூசி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போடலை அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது?
1: இப்போ தடுப்பூசி போடலைங்கிறது வந்து இப்போ மலையில் நம்ம கொடை பிடிக்காமல் போகிறோம்னா என்ன ஆகும், நிலையிறோம். அதே போல தான் இப்போ ஒரு ஒரு நோய்க்கு உண்டான தடுப்பூசி இருக்கும்போது நம்ம போட்டுக்காமல் இருந்தோம்னா அந்த நோய் நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு ரொம்ப உதாரணம் சொன்னோம்னா இப்போ சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா சின்னம்மன் சொல்லுவோம். சின்னம்மைக்கு தடுப்பூசி இருக்குது, கரெக்டான முறையில் தடுப்பூசி போட்டால் சின்னம்மையை நம்ம தவிர்க்க முடியும். ஒருவேளை நம்ம தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ சின்னம்மை வந்துட்டால் 10 நாள் நம்ம அதனால் ரொம்ப சிரமப்பட்டுருவோம். ப்ளஸ் நம்மளை தாண்டி நம்ம மூலயமா மற்றவங்களுக்கும் அதை பரவ ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம ஸ்கின்ல மட்டும்தான் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த நோய் கிருமி நம்ம மூளைக்காய்ச்சல் வரைக்கும் பாதிக்கப்படும். இப்போ சரி பண்ணிட்டாலும் 10 வருஷத்துக்கு பிறகு அதில் இருக்கிற சில கிருமிகள் வந்து திரும்ப ரீஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு கொப்பளங்கள் சொல்லிட்டு வெரிசில்லா ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நோய் கிருமி பின்னாடி காலத்துலேயும் நம்மளை பாதிக்கலாம். தடுப்பூசி இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது.
2: ஷோர் சார், அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். டாக்டர் பேச முடியுங்களா?
1: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம் சார், என் பேர் பிரபு, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட், என்னோட குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா சார்? வருஷம் வருஷம் ஒரு ஃப்ளூ வேக்சின் போடுவாங்களா சார் குழந்தைகளுக்கு?
1: ஆமாங்க சார். சார் ஃப்ளூ வேக்சின் வந்து
3: ரெகுலரா இயர் பை இயர் போடலாங்களா, இல்ல அது மற்ற எல்லா நார்மல் வேக்சினும் போடுறோம், கவர்மெண்ட்ல கொடுத்த எல்லா வேக்சினும் போடுறோம், பட் இந்த காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா? அது சஜஸ்டடா என்ன சார்?
1: ஃப்ளூ ஃப்ளூங்கிறது வந்து ஜென்ரலா சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப அடிக்கடி பாதிப்பு வரும் சார். அதனால ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு தோராயமா 5 வயது வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம வருஷம் ஒரு தடவை கண்டிப்பா போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த சீசன்ல உங்களுக்கு ஃப்ளூ சீசன் அதிகமா இருக்குது அப்படின்னா தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம், அந்த இயர் நம்ம போட்டுக்கலாம்.
3: ஓகே ஓகே சார். இப்போ ஒரு ஃப்ளூ, அதனால ஏதோ பின்விளைவுகள் எதுவும் இல்லைங்களா சார்? இப்போ ஒரு ஃப்ளூ வேக்சின் போட்டா எவ்வளவு நாள் அந்த இருக்கும் சார் அந்த எஃபெக்ட்னஸ்?
1: அதனோட ஃப்ளூவோட எஃபெக்ட் வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும் சார். நீங்க இந்த வருஷம் போடுறீங்கன்னா அடுத்த 1 இயர் வரைக்கும் அது கவர் பண்ணிக்கும் நமக்கு.
3: ஓகே, அதனால ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ்
1: இருக்கு? இல்லை சார், ஃப்ளூ வேக்சின்ல வந்து எந்த பெரிய சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பொதுவாகவே நம்ம போடுற இப்போதைக்கு இருக்கிற தடுப்பூசிகளில் வந்து சில தடுப்பூசிகளில் ஃபீவர் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளார வரலாம். அதை தவிர தடுப்பூசிகள் மூலமா பெரிய பக்க விளைவுகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை சார், தாராளமாக போடலாம். கண்டிப்பாக போடணும் சார், தடுப்பூசி போடுறது ரொம்ப நல்லது.
3: ஒரு டைம் போட்டா அது போதும், லைஃப் டைம்
1: நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளூவோட வந்து எஃபெக்ட் வந்து 1 இயர்ல குறைஞ்சிரும்,

0: அதனால ஃப்ளூக்கு பூஸ்டர் எவ்ரி இயர் போட வேண்டியிருக்கும்.
1: ரைட் சார், ரைட், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ,
0: தேங்க்யூ சார்.
2: எஸ் டாக்டர், நிறைய விஷயங்கள் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இல்லையா, 3 மாதங்களில் நிறைய ஊசி போட வேண்டியது இருக்கும் தடுப்பூசி அப்படின்னு சொல்லி. பிறந்த உடனே குழந்தைக்கு என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடணும், என்னென்ன ஊசி?
0: பிறந்த 1.5-2.5 மாதங்களில் போடுற ஊசி வந்து மொத்தம் 3 ஊசி போடுவோம். 1 ஊசியில் வந்து 6 காம்பினேஷன் உள்ள வேக்சின். டிபிடி அப்படின்னா வந்து நம்ம தொண்டை எடுப்பான், கக்குவான், டெட்டனஸ், இது 3 சேர்ந்தது. அது கூட மூளை காய்ச்சல் சேர்ந்துருக்கு. அது கூட நிமோனியா வேக்சின் ஒன்று இருக்குது. ரோட்டா வைரஸ் ஊசி இருக்குது. ஹெச்ஐபின்னு சொல்லிட்டு மூளை காய்ச்சல் ஊசி இருக்குது. இந்த காம்பினேஷனை வந்து 3 ஊசியாக போடுவோம். 2 ஊசி வகையில் வந்துடும். ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது மட்டும் வாய் வழியாக நம்ம போலியோ ட்ராப்ஸ் மாதிரி ஓவரலாக கொடுக்குற ட்ராப்ஸ். இது வந்து 3 தடவை கொடுக்கணும். இதனோட பூஸ்டர் டோஸ் நம்ம 1.5 வயசுலேயும் போடுறோம். திரும்ப 4.5 to 6 வயசில் இதனோட பூஸ்டர் டோசேஜ் போடுறோம்.
2: ஓகே சார், நேயர்கள் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம், ரெயின்போ யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், வணக்கம்
3: டாக்டர். வணக்கம் டாக்டர்.
0: சொல்லுங்க சார். வணக்கம்
3: டாக்டர். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் இருக்கு.
0: ஆமாங்க.
3: இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ 1.5-2 மாதம் தடுப்பூசி போட்டிருக்கு. ஆனா 3 மாதம் இந்த 9 மாதம் இந்த 1.5 வயசு இந்த 3 தடுப்பூசி போடல.
0: ஓகே.
3: ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல வந்து குடும்ப பிரச்சனைனால அது குழந்தை கவனிக்காம விட்டாங்க.
0: சரிங்க.
3: அதனால நினைச்சுனாங்க இப்போ வந்து என்ன பண்ணாங்க, இப்போ 2 வயசு ஆன பிறகு இப்போ முந்தைய நேரத்தை இப்போ இது சொட்டு மருந்து போடுறாங்கல்லா?
0: ஆமாங்க.
3: ஆமா, அந்த சொட்டு மருந்து போடுறதுனால இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாதிப்பாமா? அதே மாதிரி வந்து இப்போ இந்த 3 தடுப்பு ஊசி போடாம விட்டாங்க.
0: சார், நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கவனிங்க. இப்ப ஒரு ஊசி போடாம விட்டுட்டு வேற ஒரு ஊசி போடுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால இன்னொன்னு, விட்டு போன ஊசியை நம்ம காலம் தாழ்த்தினாலும் தாராளமா போட முடியும். இப்ப நீங்க 9 மாசம் ஊசி, 15 மாசம் ஊசி வந்து நீங்க விட்டுருக்கீங்க. 1.5 வயசு ஊசி 3 விட்டுருக்கீங்க. உங்க குழந்தைக்கு 2 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீங்க மருத்துவர்கிட்ட போய் காட்டுங்க, ஊசியை கண்டினியூ பண்ணி போட முடியும். இப்ப உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் நேத்து வரைக்கும் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினேன் சார், இன்னைக்கு போடலாமா? நம்ம என்னைக்கு ஹெல்மெட் போடுறோமோ அன்னையில இருந்து நம்ம தலை பாதுகாத்துக்கும். சோ நேத்து நான் ஹெல்மெட் போடலங்கறதுனால இன்னைக்கு போடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு கருத்து கிடையாது. சோ நம்ம எவ்வளவு சீக்கிரம்
3: இல்ல சார், அதான் டவுட் கேட்டுறோம் சார். ஏனா இப்போ வந்து சுத்து வந்து விட்டாங்க
0: சார். இதெல்லாம் கெடுதல் எதுவுமே கிடையாது, நல்ல விஷயம் தான்.
3: சரி, பாய் போய் ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் டாக்டர், நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கான கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ரொம்ப அழகாக சொல்றீங்க. உதாரணம் கூட லைக் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் இருக்காங்க டாக்டர், பேசியிருப்போம். வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
4: வணக்கம், பொன்னேரி ஜெகன் டெய்லர் இருந்து கனி நம்ம பேசுறேன்.
2: பேசுங்க சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல தடுப்பூசி போடுறாங்க. ஆக்சுவலி
0: சில
4: பேர் ஐயோ நம்ம குழந்தைக்கு இதெல்லாம் போட்டா வலிக்கு வந்துட்டு தனியார்ல போய் போடுறாங்க. இது மாதிரி போடுறதுனால என்ன சார் அது? ஏன்னா தனியார்ல போட்டா ஊசி, இப்போ அரசாங்கத்துல போட்டா ஊசி எல்லாம் போட்டா அது வீங்குது, நாளை கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகுது. ஆனா அதுல தனியார்ல போட்டா அது என்ன சொல்றாங்கன்னா வலிகள் தெரியாது அப்படின்றாங்க. அது எப்படி சார் அது?
0: சார், அதுல வந்து அந்த டிபிடி ஊசியில வந்து 2 வகையான தடுப்பூசி இருக்குது. அதில் வந்து ஒரு சில ஊசியில் வந்து அந்த சுத்திகரிப்பு டெக்னிக் அதிகமாக இருக்கிறனால அது வந்து அரசாங்கத்தில் கிடையாது. அது ஆனால் தடுப்பூசியும் அதனோட எஃபெக்டும் ஒரே மாதிரி தான். நமக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட் 2 1
4: தான்.
0: அந்த நார்மலாக போடுற டிபிடி ஊசியில் கொஞ்சம் வீக்கம், கொஞ்சம் ஃபீவர் இருக்கும். அதே இன்னொரு டைப் ஆஃப் தடுப்பூசியில் வந்து வீக்கம் இல்லாத ஊசி பிரைவேட்டில் செக்டரில் மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால் அதுக்கு ப்ரைவேட்டில் போட்டுக்கிறாங்க. மற்றபடி நமக்கு குழந்தைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஒரு வகையான ஹெல்ப்ஃபுல் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாங்க.
4: அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த சர்விக்கல் கேன்சருக்காக இந்த பெண்களுக்காக தடுப்பூசி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த எந்த வயதில் இருக்காக அது போடுறாங்க சார் அது? ஆக்சுவலி
0: சார் அது 9 வயதுல இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் போடலாம். ஆமா ஆமா சார், 9 வயது முடிஞ்சாலே நம்ம போடலாம் அது.
4: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நல்லது சார்.
0: நன்றி.
2: கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து என்ன மாதிரி தடுப்பூசி போடலாம் நேயர்களே கேட்டுட்டு உங்ககிட்ட பதிலையும் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை
0: கொடுக்கல. கண்டிப்பா.
2: எஸ் டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து?
5: மதிய வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட்.

0: ஏன் மேடம்?
1: எஸ் சார். சார், உங்களோட வானொலியோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா?
0: இல்லக்கா, இன்ட்ரூஸ் பண்ணிட்டேன், வெளியே வேற வந்துட்டேன்.
1: ஓகே ஓகே சார், பேசுங்க.
2: சொல்லுங்க சார். வணக்கம்.
0: வணக்கம் சார், குட் ஆஃப்டர்நூன்.
2: சொல்லுங்க சார்.
0: வாழ்த்துக்கள். இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சின்னம்மை, டிப்தீரியா, ஹெப்படைட்டிஸ் பி எல்லாத்துலயும் வந்து பிறந்த குழந்தைகள் இருந்து எல்லாமே போடுறாங்க. அதுக்கு வந்து அந்த துறைக்கு நம்மளோட வாழ்த்துக்கள்.
2: சொல்லுங்க சார்.
0: ரெண்டாவது, இது மாதிரி போடும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு ரியாக்ஷன் ஆறுது. டூ டேஸ் ஃபீவர் இருக்கு, வீங்கிறது, லூஸ் மோஷன் போடுறது, அதெல்லாம் ஏன் சார் ரியாக்ட் பண்றதுனால அப்படியாது ஆறுதான்
2: சார்? சில ஊசியில ஒன்று அல்லது இரண்டு நாள் ஃபீவர் வர்றது நார்மல் ரியாக்ஷன். இப்போ நம்மளோட அது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் கொடுத்த தடுப்பூசி வந்து நம்மளோட என்ன சொல்றது இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுது. அதனால அது நல்ல விஷயம் தான், அது கெடுதல் கிடையாது. தடுப்பூசி மூலியமா வரக்கூடிய ஃபீவர் நம்ம உடம்புக்கு நல்லது, கெட்டது கிடையாது. பயப்பட வேண்டாம். ரெண்டு ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு மேலே இருக்காது சார். சில சமயம் நம்ம தடுப்பூசி போட்டனால் நமக்குன்னு வேற ஏதாவது நோய் ஆரம்பிச்சிருக்கலாம். அது கோ இன்சிடென்ஸ். இப்ப லூஸ் மோஷன் வந்து நேத்து சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருளால வந்திருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு தடுப்பூசி போட்ட உடனே இன்னைக்கு என் குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கோ இன்சிடென்ஸா இருக்கலாம். அதனால அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத பக்க விளைவுகள் வந்து மற்ற ப்ராப்ளமா இருக்கும் சார். அது
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும், நிறைய கேள்விகள் எனக்கு நேர்கள் கேட்க கேட்க நிறைய கேள்விகளும் வருது. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக காக்கா காக்க திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், பாம்பே ஜெயஸ்ரீயுடைய குரலில் தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடல் டாக்டருக்கும் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. எஸ், அந்த பாடல் நேயர்கள் எல்லாருக்கும் பிடித்த பாடல்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். தொடர்ந்து குழந்தைகளுடைய வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், 044-29-86-0038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 044-29-52-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் டாக்டரோடவும் தொடர்ந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.
3: ஒன்று

0: நேரம் 3:30 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷலிஸ்ட் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஜே எஸ் செந்தில்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. எஸ் டாக்டர், நிறைய நேயர்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. இப்போ எனக்கான கேள்விகள் இருக்குன்னு சொன்னல, அதை கேட்க வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், என்ன அப்படின்னா, தடுப்பூசி அட்டவணைன்னு, தேசிய தடுப்பூசி அட்டவணைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதை பற்றி விளக்குங்க சார்.
1: நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறங்க, அது பேர் வந்து தேசிய தடுப்பூசி அட்டை. அதை வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க.
0: ஓகே, எல்லா ஸ்டேட்டுமே
1: எல்லாமே இந்தியாவில் இருக்கிறது ஃபுல்லாகவே அது.
0: ஓகே,
1: அதை தாண்டி அடிஷ்னலாக இருக்கிற ஊசி வந்து நம்ம இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் அடிஷ்னல் வேக்சின்ஸ் நிறைய இருக்கும்.
0: எஸ் குழந்தைகளுக்கான தடுப்பூசி முறைகளை பற்றி நீங்கள் அதுக்கான டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது 0444-298-6038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444-295-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டாக்டரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். எஸ் டாக்டர் ஒரு நேர் வந்து வந்துட்டாங்க அவங்களுக்கான க்வெஷ்சன்ஸ் கேட்கறதுக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. எஸ், அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். அட்டவணை குறித்து சொல்லியிருந்தீங்க டாக்டர், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே அட்டவணை தான், அதில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எஸ் அது நான் கேட்கறதுக்கு முன்னாடி, இரு ரம்யா நீ கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி மறுபடியும் நேரில் வந்திருக்காங்க. எஸ் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் கேட்குறேன் டாக்டர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார் இருக்காங்க.
2: மேம், எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த குழந்தைகளுக்கு

0: சொல்லுங்க. குழந்தைகளுக்கு அஜீரண ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து உடம்பு டைஜஷன் பண்ண முடியல, வெளியில் எடுக்கிற ஃபுட்டு தான் சார் மெயின் காரணம். அந்த மாதிரி ஃபுட்டு ஒவ்வாமே வந்துட்டால் வாந்தி வரும், வயிறு வலி வரும், லூஸ் மோஷன் வரும், சில சமயம் ஃபீவர் வரும். இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் உடம்பில் இருக்கிற தண்ணி சத்து சீக்கிரம் குறைஞ்சி போயிடும். அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஒரு ஒரு டைம் குழந்தைகள் லூஸ் மோஷன் ஆகும்போதும் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். அந்த வாட்டர் வந்து இப்போ சாதாரண நீராக இருக்கலாம், அல்லது வந்து உப்பு சர்க்கரை கலந்த நீர் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொடுக்கலாம். ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுடராகவும் கிடைக்கும், அதையும் நீரில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக குடிக்க வைக்கணும். தண்ணி சத்து எந்த வகையிலும் குறையாமல் பார்த்துக்கிட்டால் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு காலங்களில் குழந்தைங்களை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னது வந்து அவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வியை கேட்டுட்டுறேன், ஒரு தடுப்பூசியை வந்து தவற விட்டுட்டாங்க, கண்டினியூஸாக போட்டுகிட்டே வராங்க, சடனாக ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் போடலை அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் தவற விட்டுட்டாங்க அப்படின்னா?
0: பாருங்க, இதில் வந்து தடுப்பூசி போடலைன்னா பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது. நம்ம அந்த நோய்க்கு எதிர் சக்தி நம்மக்கிட்ட இருக்காது. நான் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி தான், நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். இப்போ டைஃபாய்டு ஊசிக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா டைஃபாய்டு நோய் கிருமி நம்மளை தாக்காது. அதை எவ்வளோ சீக்கிரம் அந்த காலகட்டத்தில் போட்டுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ ஒரு தடுப்பூசியை 3 மாதம் தள்ளி போடுறோன்னா அந்த 3 மாதத்தில் நமக்கு டைஃபாய்டு கிருமியோ அல்லது சிக்கன் பாக்ஸ் அந்தந்த நோய் கிருமிகள் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்னொன்று, கொஞ்சம் லேட்டாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத கவலைப்பட வேண்டாம். மிஸ் பண்ணிட்டாலும் தடுப்பூசியை தாராளமாக போட்டுக்கலாம்.
1: ஓகே ஓகே சார். அடுத்த கேள்வி, இந்த தடுப்பூசி போடாத குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அவங்களுக்கு ஏதாவது இல்லை லேட்டாக போடுறது இஷ்யூ ஆகாதுன்னு சொன்னீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா?
0: இது நம்ம முன்கூட்டியே ஒரு நேயர் கேட்ட மாதிரி தான். இதில் வர விஷயம் ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன உடம்பு வலி, அவ்வளோதான் ஒரு மொழியே. இது ரொம்ப பெரிய விஷயங்கள், எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராதுங்க தடுப்பூசியில்.
1: ஓகே சார். இந்த மாதிரி நீங்களும் டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 044-29-86-00-38 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 044-29-52-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தடுப்பூசி போடுறது குறித்து அல்லது உங்களுடைய குழந்தைகள் குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து சில மருத்துவ குறிப்புகள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் டாக்டருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், நேயர்கள் போலியோ சொட்டு மருந்து குறித்து பேசியிருந்தாங்க இல்லையா, அது குறித்து பேச வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சொல்லு,
1: போலியோ சொட்டு மருந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு?
0: போலியோ வந்து நம்ம தடுப்பு ஊசி மூலியமாக குணப்படுத்தக்கூடிய வியாதி, அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா போலியோ பாதித்து நிறைய உடல் உறுப்புகள் பாதித்து நடக்க முடியாமல், அது மெயினாக நடக்க முடியாமல் ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தடுப்பூசி மூலமாக அதை நம்ம கம்ப்ளீட்டாக தடுத்துட்டோம். அதனால் அதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ போலியோ சொட்டு மருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.
1: ஓகே, முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக போலியோ சொட்டு மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சமீபத்தில் கூட நிறைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து
0: கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து கொடுத்தோம்.
1: எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க டாக்டர், அவங்களோட பேசுறோம். என்ன டவுட் சொல்ல போறாங்க அப்படின்னு நானும் பதில் கேட்க ஆவலா இருக்கேன். வணக்கம் ரெயின்போ. அடடா, உங்க வானொலியோட சவுண்ட மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு டவுட் கேட்கலாமே. வணக்கம், வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தாம்பரத்துல இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார்.
2: எங்க பேச்சு மெச்சூர் ஆயிருச்சு.
0: எத்தனை இயர் சார்?

0: சொல்லுங்க சார்.
1: இப்போ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போடுறதுக்கு வேக்சின் போடலாமா?
0: கண்டிப்பாக போடலாம் சார். 9 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. 9 வயது முடிந்த பிறகு எல்லா குழந்தைகளுக்கும் போடலாம். இது குறிப்பாக இன்னொன்று, ஆண் குழந்தைகளுக்கும் போடலாம்.
1: ப்ரைவேட்லேயும் போடலாங்கம்மா? ப்ரைவேட்டில் கிடைக்குமா
0: சார்? தற்போது ப்ரைவேட்டில் மட்டும்தான் சார் இருக்குது. கவர்மெண்டில் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் கவர்மெண்டில் வந்துடும் சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் நீங்களும் இது குறித்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்களோட பேசியிருப்போம். வணக்கம் ரெயின்போ. எஸ் டாக்டர், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆண்களுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி?
0: கண்டிப்பாங்க போடலாம். ஏன்னா அந்த வைரஸ் கிருமி வந்து, ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் வந்து ஆண்களுக்கும் பாதிக்கும். உங்களுக்கு வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிட்டல் வார்ட் வரும், அதை தடுக்கும்.
2: ஓகே,
0: இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆண் குழந்தைகளுக்கு போடலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக போடலாம்.
2: அவங்களுக்கும் 9 வயதுலேருந்து?
0: 9 வயது முடிந்த பிறகு இதே மாதிரி தான்.
2: ஓகே டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் பாடிப்பு நகர் எம் செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: டாக்டர் வணக்கம். டாக்டர் ஒண்ணு இல்ல, என்னுடைய எனக்கு 2 பையன் டாக்டர்.
0: சொல்லுங்க சார்.
3: ரெண்டு பேருக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தடுப்பூசி தான் கரெக்டா ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டோம் கரெக்டா. இப்ப வயசு ஒருத்தனுக்கு வந்து 9th படிக்கிறான், ஒருத்தர் 8th படிக்கிறான்.
0: ஓகே.
3: ஒருத்தர் வந்து மெலிஞ்சே இருக்கிறான் டாக்டர், ஒருத்தர் நல்லா இருக்கிறான் நார்மலா இருக்கிறான், ஒருத்தர் வந்து மெலிஞ்சே இருக்கிறான். நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பாத்துட்டோம், எல்லாம் சத்து சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு
0: சார். இது வந்து
3: ஏதாவது ஒரு என்ன பிரச்சனை இருக்கு டாக்டர்?
0: சார் இது வந்து தடுப்பூசிக்கும் நீங்க சொல்ற கேள்வியும் ரெண்டும் வேற வேற. இது உங்களுடைய வந்து ஜெனெட்டிக் நேச்சர். இப்ப நீங்க ஒல்லியா இருக்கலாம், உங்களுடைய அப்பா இருக்கலாம், நம்மளோட பரம்பரையோட டைப்பு. இப்ப உங்க ஃபேமிலியில யார் ஒல்லியா இருந்தாலும் அவங்களோட ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். அது ஒல்லியா இருக்கிறாங்க அப்படிங்கறனால அவங்க பேர் வீக்கே கிடையாது. ஒரு குழந்தை அப்பா மாதிரி ஒல்லியா இருக்கலாம், ஒரு குழந்தை அம்மா மாதிரியோ அல்லது வேற மற்றவங்க மாதிரியோ குண்டாவும் இருக்கலாம். ஸோ இது வந்து தடுப்பூசி வந்து எதிர்ப்பு சக்தி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்ல மாதிரி நோய் இல்லாம பாத்துக்கிறது தான் தடுப்பூசியோட வேலை. தடுப்பூசி போட்டால் நம்ம குண்டாயிருவோம் அப்படிங்கிறது கிடையாது சார். நீங்கள் வந்து குண்டா இருந்தால் ஹெல்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது.
3: அப்புறம் இன்னொரு சின்ன டவுட் டாக்டர், இப்ப ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுக்கிட்ட நாங்க தெரு சாப்பாடுலாம் வந்து வரும் எங்க வீட்டுக்கு, நான் போடுவேன். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அதை என்கிட்ட ரொம்ப நல்லா பெட்டா பழகும். பழகும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, சாப்பாடு வைக்கிறது மாதிரி டக்குன்னு ஆணு வந்து பாருங்க, லேசா ஒரு விரல் விரல் அந்த நான் இது பட்டுருச்சு, நெகம் பட்டுருச்சு. நான் உடனே அடுத்த நாள் கேஎம்சிக்கு போயிட்டு தடுப்பூசி போட்டேன். இந்த நாய்க்கடி இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரே தடவை தடுப்பூசிக்கு மனுஷனுக்கு இருக்கா சார்?
0: சார் இது நாய்க்கடி தடுப்பூசி வந்து 4 ஊசி போடணும் சார். இது எப்படின்னா, கண்டிப்பா இப்ப நாய் வந்து அதோட சலைவா நம்மளோட ஸ்கின்ல பட்டாலே, அதுவும் டேமேஜான ஸ்கின்ல பட்டாலும் சரி, நகத்துல கீறல் பண்ணாலும் சரி, நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். என்ன காரணம்னா, ரேபீஸ் அப்படிங்கிற நோய் வந்து 100% தடுக்கக்கூடிய விஷயம். அந்த நோய் பாதிப்பு வந்துட்டா அதுக்கு மருத்துவம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு டெட்லியான விஷயம் ரேபீஸ் அப்படிங்கிற நோய். நீங்கள் ஆமாம், நாய் வந்து நிறைய பேர் கேட்பாங்க சார், நாய் என்னை கடிக்கலை, நகத்தை வச்சு தான் பூரிடுச்சு, லேசாக தான் ரத்தம் வந்துச்சு, ஏன் சார் நான் இதுக்கு எதுக்கு சார் வேக்சின் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக போடணும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ரேபீஸ் தாக்கப்பட்ட நாய்க்கு இது என்ன சொல்ற சலைவா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அந்த சலைவா வந்து நாயோட காலில் நகத்தில் பட்டிருக்கும். நமக்கு வந்து சலைவா தான் நம்மளை வந்து பாதிக்கிறது. அது பல்லு மூலமா வந்தாலும் ஒண்ணுதான், நகத்து மூலமா வந்தாலும்
3: ஒண்ணுதான்.
0: அதுதான் நிறைய பேரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, லேசா புரண்டனதுக்கெல்லாம் ஊசி போட சொல்றாங்க, அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து 100% தடுக்கக்கூடிய விஷயம். ரேபீஸ் வந்துட்டா 100% காப்பாற்ற முடியாது. அதனால ரேபீஸ்க்கு மட்டும் எப்பயுமே டவுட்டா இருந்தா கூட தடுப்பூசிங்கிறது என்ன, வர்றதுக்கு முன்னாடி போடுறதுதான் தடுப்பூசி. சார் இப்ப என்ன நாயே கடிக்கல, நான் தடுப்பூசி போட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் சார், அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு நாய் கடிச்சாலும் ரேபீஸ் வராது. ஆமா, இப்ப சிக்கன் பாக்ஸ் போடுறீங்க, இப்ப ஹெப்படைடிஸ் போடுறீங்க, எல்லாம் என்னது வர்றதுக்கு முன்னாடி தானே
3: போட்டுக்கிறோம்.
0: அதே போலதான் சார் எனக்கு, ஆமா கண்டிப்பா அந்த ரேபீஸ் ஆன வேக்சினோட நம்ம எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்த 2 வருடங்களுக்கு நாய் கடித்தாலும் தடுப்பூசி தேவையில்ல. அது குறிப்பிட்ட 6 மாசத்துக்கு மேல போட்டா ஒரு பூஸ்டர் டோஸ் அல்லது 2 பூஸ்டர் டோஸ், உங்களோட காலம் எவ்வளவு தள்ளி போகுதோ அதை பொறுத்து எத்தனை டோஸ் போடணும்.

0: மட்டும் சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே ஓகே.
0: இந்த அஞ்சு டோஸ் போடணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ஓகேங்க,
2: தேங்க்யூ தேங்க்யூ சார். டாக்டர் இப்போ சொல்லியிருந்தீங்க அதுக்கு நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ போட்டதுக்கப்புறம் அங்கேயே டாக்டர்கள் வந்து சொல்லுவாங்களா, இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வந்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி?
0: இல்லைங்க, அது வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்குது.
2: ஓகே.
0: இப்போ நம்ம யார் யாரெல்லாம், இப்போ வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் கூட டாக்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் நம்ம ரெகுலர் வேக்சின் போடுற மாதிரி முன்னாடியே போட்டுப்பாங்க.
2: ஓகே. இப்போ நீங்கள் கீரனாக தான் ஊசி போடணும்னு சொன்னீங்க. சில இடங்களில் நாய் விளையாடிட்டே இருக்கும் போது அதோட நாக்கு வந்து நம்ம கையில் பட்டுரும், அதோட எச்சில் வந்து கையில் பட்டுரும், இதனால் கூட ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா?
0: ஸ்கின் நம்ம ஸ்கின் நல்லா இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா சலைவா பட்டதுன்னா வாஷ் பண்ணால் போதும்.
2: ஓகே.
0: இல்லை வாயோட உள்பகுதி, நம்ம ஸ்கின்ல கட் இன்ஜுரி இருக்குது, நெயிலில் கட்டாக இருக்குது, கட்டான பாகத்தில் நாயோட சலைவா பட்டால் கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும்.
2: ரத்த காயங்கள்
0: இருக்கு, ரத்த காயங்கள் நம்ம இருக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, அந்த காயத்து மேலே நாய் நக்கிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டுக்கணும்.
2: ஓகே டாக்டர், கண்டிப்பாக. அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்மா.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: வண்ணையம்பதியிலேருந்து சுந்தர் பேசுமா, டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க.
0: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம் சார.
0: வணக்கம் சார்.
3: சார் 2.5 வயசு ஆகுது சார் குழந்தைக்கு.
0: சொல்லுங்க சார்.
3: அந்த குழந்தைகிட்ட இப்போ பிடிவாதமும் அழுகையும் ஜாஸ்தியா இருக்கு.
0: ஓகே.
3: ஆனா எல்லார்கிட்டயும் நல்லா பழகிடுறான், ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே திரும்பி அந்த பழகினவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான்.
0: ஆனா
3: ரிப்பீட்டடா ஒரே வார்த்தை டேடி டேடி டேடின்றான்.
0: வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கா இல்லையா, அந்த குழந்தை வளர்ச்சினா நம்ம பேசுறதுல இருந்து நம்ம சொல்றதுல புரிஞ்சுக்கல இருந்து அந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லா மைல் ஸ்டோன்ஸும் கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது பிடிவாத குணங்கிறது வந்து அது ஒரு பிஹேவியர், ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பிஹேவியர் இருக்கும். இப்போ மனுஷங்க குழந்தை எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பிஹேவியர் ப்ராப்ளமாக அப்படிங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணணும் சார். இது
3: சரிங்க சார். ஓகே.
0: நீங்கள் நீங்கள் குழந்தை டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க
3: போய் பார்த்துட்டு இருக்காங்க சார்.
0: ஓகே.
3: அவரும் ஒன்றும் எதுவும் சொல்லலை, பட் வந்து குழந்தைய வந்து அதான் நீங்க வந்து உங்க குடும்பத்தோட இருக்கிற மெம்பர்ஸோட நல்லா சரளமா பேச விடுங்க அப்படின்றாங்க.
0: அதான் இப்ப குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம சோசியல்
3: வந்து எல்லாத்தையும் முழந்து கேக்குறாரு சார். எனக்கு தோசை வேணும், தோசைக்கு சட்னி வேணும், இல்ல வடகரி வேணும், சப்பாத்தி வேணும், சப்பாத்திக்கு என்ன குருமா வேணும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு.
0: அது சார், இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சோசியல் இன்டராக்ஷன் நிறைய கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க.
2: நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து இன்னும் வந்து பிரிஸ்கா நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அஞ்சலி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதுவும் ஒரு குழந்தை சார்ந்த ஒரு பாடல் தான். யுவன் பவதாரணி இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: 51 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி எந்தெந்த மாதிரி போடணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வரும். அடுத்த கேள்வி எனக்குள்ள என்ன கேட்க போறேன் அப்படின்னா, எஸ் டாக்டர், எஸ் டாக்டர் ரெடியா
1: சொல்லுங்க மேடம்.
0: என்ன அப்படின்னா, நீங்க அம்மை குறித்துலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா, அம்மை நோய் குறித்து
1: சொல்லுங்க.
0: இந்த அம்மை நோய்க்கு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த தடுப்பூசி போட்டு அந்த நோயை வந்து நான் வந்து ப்ரிவென்ட் பண்றதை விட, அந்த நோய் எனக்கு வந்துட்டா எனக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க, அதனால எனக்கு வந்துடட்டும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க, தடுப்பூசி?

0: போடாமலே இந்த நோய் வர்றது நல்லதா இல்லை தடுப்பூசி போட்டு குணப்படுத்துறது நல்லதா?
1: பாருங்கள், ரெண்டுமே வந்து எதிர்ப்பு சக்தி கொடுத்துரும், ஆனால் எப்படி கொடுக்குங்கிறது தான் கேள்வி. இப்போ அம்மை நோய் வந்து எதிர்ப்பு சக்தி கொடுத்தா நமக்கு ஒரு வாரம் ரொம்ப சிரமமாக இருக்கும், ஃபீவர் வரும். அம்மன் நோய் கிருமினால மூளைக்காய்ச்சல் வர அளவுக்கு அதனோட சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆமாம், அதனால் அப்படி ஒரு ரிஸ்க்கை எடுத்து தான் நம்ம வந்து இது எதிர்ப்பு சக்தி பெறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, அம்மையில் பின்னாடி காலத்துலேயும் பின்விளைவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அம்மை நோய் கிருமி வந்து நம்ம நர்வ்ஸில் வந்து ஸ்டே ஆயிரும், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து கூட ஜாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல கொப்பளங்கள் ரீஅப்பியர் ஆகும். இதெல்லாம் தவிர்க்க முடியும். தடுப்பூசி அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நார்மலாக குழந்தைங்களுக்கு போடுற ஒரு தடுப்பூசி, தடுப்பூசியை கரெக்டான டைமில் போட்டோம்னா நமக்கு அம்மைக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசி போட்டு எதிர்ப்பு சக்தி வர்றது தான் சாலை சிறந்தது. கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: ஓகே, இப்போ தடுப்பூசி குறித்து சில தவறான எண்ணங்கள் இருக்கும் இல்லை, தடுப்பூசிலாம் போட வேண்டாம், தடுப்பூசி போட்டால் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி, என்ன மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் இருக்குது?
1: பாருங்கள், தடுப்பூசியை பற்றி தவறான நம்பிக்கை வரதுக்கு சில ரீசன். இப்போ பாருங்கள், இந்த சண்டே வந்து இந்தியா பூரா நம்ம போலியோ சொட்டு மருந்து போட்டோம். வழக்கமாக டே டு டே இந்தியா பூரா எத்தனை குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும், வாந்தி வரும், லூஸ் மோஷன் வரும். நம்ம எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நேற்று வரைக்கும் என் குழந்தை நல்லா இருந்தது, போலியோ சொட்டு மருந்து போட்ட உடனே என் குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நோய் வந்திருக்கும், அதை வந்து தடுப்பூசியோடு கம்பைன் பண்ணி இந்த ஊசி போட்ட பிறகு என் குழந்தைக்கு இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னு தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட வருஷங்கள் அதை ட்ரையல் எடுத்து அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரு நோய் வெர்சஸ் தடுப்பூசி எதில் நமக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம், அதை பொறுத்து தான் நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். அதனால் தடுப்பூசியை வந்து போடுறத பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம், இதை தள்ளி போட வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம்.
0: கண்டிப்பாக சார், முன்னாடியே வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாய்களை குறித்து, அதாவது நாய்கள் கடித்தா என்ன மாதிரியான ஊசி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் சிலருக்கு பூனை கடித்தா அல்லது வீடுகளில் எலி இருக்கும், எலியெல்லாம் கூட கடித்தா வந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போதும் இந்த தடுப்பூசி இருக்கா இல்லை என்ன?
1: பூனை கடித்தாலும் நாய் கடித்த மாதிரி தாங்க, கடித்த பிறகு 5 வேக்சின் டோஸ் போட்டாகணும், அது டோசேஜ் போட்டாகணும். எலி கடிக்க வந்து ரேபிஸ் வேக்சின் தேவையில்லை, சில ரோடண்ட்டில் வந்து ரேபிஸ் பரவாது. இன்னொன்று, நாய்க்கடியில் வந்து எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, சார் என்னோட வீட்டு நாய் தானே, ஏன் வீட்டு நாய்க்கு நான் ரேபிஸ் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இல்லை, இப்போதைக்கு ரேபிஸ் 100% காப்பாற்ற முடியாத வியாதி, வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, தடுப்பூசி போட்ட நாயாக இருந்தாலும் சரி, பிறந்த 6 மாத குட்டியாக இருந்தாலும் சரி, கடித்தா சலைவா கண்டாமினேட் ஆகிட்டா கண்டிப்பாக ரேபிஸ் வேக்சின் போட்டாகணும். 5 டோஸ் போடுறது ரொம்ப சிறந்தது.
0: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருந்தோம், நேயர்களுடைய நிறைய கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான ஊசிகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான அட்டவணைகள் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நேயர்கள் எல்லாருமே ரொம்ப கிளியராக அவங்களுடைய பதில்களை வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு பெற்றிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நானுமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் புது விஷயங்கள். அதாவது ஆண் குழந்தைகளுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போடலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நேயர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு பயன்பெறுவீங்க அப்படின்னு நானுமே நம்புகிறேன். கால் பண்ண நேயர்களுக்கும் அல்லது கால் பண்ணி பேச வச்சு வீட்டில இருந்தே கேட்டுக்கிட்ட நேயர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களோட வந்து இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி டாக்டர்.
1: நன்றி,
0: தேங்க்யூ சோ மச். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களை, மீண்டும் 4 மணிக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாப்பூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல்பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா? நேரம் 4:04 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால என்ன மாதிரி ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, எஸ் நம்ம ஒரு படங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த படங்கள்ல வர கேரக்டர் நம்ம மாதிரியே இருக்கும், அட இது உனக்கு ஒத்து போகுதேடா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா. அந்த மாதிரி நீங்க எந்த படம் பாக்குறப்ப எந்த கதாபாத்திரத்தோட உங்களை நீங்க ஒற்றுமைப்படுத்தி பாக்குறீங்க, கம்பேர் பண்ணி பாத்துக்கிறீங்க, அடடா இது என்ன மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எந்த படத்துல எந்த கதாபாத்திரத்தையும் பாக்குறப்ப தோணுது அப்படின்றது தான் நீங்க என் கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்க போறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பைசன் காலமானன் திரைப்படத்துல இருந்து ரெக்க ரெக்க அப்படின்ற பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அறிவு வேடன் இணைந்து பாடிய பாடல் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செவதோலு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: ஏதாவது ஒரு படம் பாக்குறப்ப அந்த கதாபாத்திரம் உனக்கு ஒத்து போதேடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கிட்ட மொமெண்ட் அல்லது அதை பார்க்குறப்ப தோன்ற மொமெண்ட் இருக்குல்ல, அதுதான் என்னோட ஷேர் பண்ணிக்க போறீங்க. நீங்க இதை பத்தி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044-29-86-00-08 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 044-29-50-55-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் எந்த கதாபாத்திரம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத நானும் வந்து கேட்காவலாக இருக்கேன். எஸ் நேயர்கள் வந்து அட என்னம்மா நீ இப்போ வந்து நம்பர் சொல்லிட்டு இருக்கு, நாங்களாம் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி லைனில் இருக்காங்க. எஸ் அவங்களோட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார் சரியா கேட்கல.
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் மாமரிக்கா.
0: சொல்லுங்க சார், நீங்க எந்த

0: படம் பாக்குறப்ப எந்த கதாபாத்திரத்தோட அடரா இது நம்மள மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கீங்க?
1: அன்னியன் படத்துல.
0: அன்னியன் படமா? என்ன கதாபாத்திரம்?
1: அந்த கோலையா நடிச்சிருக்காங்க.
0: என்ன என்ன சார்?
1: கோலையா நடிச்சிருக்காங்க.
0: ஓ, அம்பி கேரக்டர். அந்த கேரக்டர் பாக்குறப்ப நீங்க வந்து உங்களை மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த படத்துல அம்பி அன்னியனா மாறுவாரு, அம்பி ரெமோவா மாறுவாரு, அந்த மாதிரிலாம் ரெமோவாலாம் மாறி இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல.
0: ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். எஸ், இந்த மாதிரி நீங்கள் என்னோட என்ன பேச போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் படங்களில் பார்த்து இந்த கேரக்டர் வரும் இல்லையா, இந்த கதாபாத்திரம், அடடா இந்த கேரக்டர் இப்போ சமீபத்தில் அந்த சார் சொன்ன மாதிரி அம்பி பட அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி இருக்கான் பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேரக்டர் நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி தான் என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எஸ், அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், ரெயின்போ யார் எங்கேருந்து?
2: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: அடடா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, எந்த கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு உங்களையே பார்த்த மாதிரி அப்படி ஃபீல் ஆகும்?
2: அழகிய தமிழ் மகள் விஜய் ரெண்டு வேதங்கள் நடிச்சிருப்பாரு. அம்மா புள்ளியா நடிச்சிருப்பாரு மேடம்.
0: ஓகே,
2: அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும் மேடம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அது உங்களை பார்த்த மாதிரியே இருக்குமா அந்த
2: கேரக்டர்? நான் இருப்பேன் மேடம்.
0: அடடா. ஓகே சார், ஓகே,
2: சூப்பர் மேடம்.
0: ஓகே சார்,
2: தலைப்பு நல்ல தலைப்பு கொடுத்துறீங்க.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ,
2: நன்றி,
0: தேங்க்யூ சோ மச் சார். எஸ், அடுத்த நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: ஹலோ, ஹலோ மேடம்.
0: ஹலோ மேடம், சொல்லுங்க. மீராமா, சொல்லுங்க மீராமா, எந்த கேரக்டர் பார்த்தா எனக்கு மீராவை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும்?
3: இது கோபுரங்கள் சாய்வது இல்லைன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா?
0: ஆமா,
3: சினிமா தப்பா சொல்றேனோ என்னமோ தெரியாது, கேரக்டர் மட்டும் சொல்றேன். அதுல சுஹாசினி மேடம் வந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு ஒரு மாதிரி வில்லேஜ் கேள் அது அப்பாவியா வருவாங்க, அது அந்த படம்
0: தானே?
3: அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனா நல்ல வேலை எங்க வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் வேற ஒண்ணும் எல்லாம் வச்சுக்கல.
0: ஐயோ,
3: அப்படியே தான் இருந்தேன்.
0: சூப்பர் மீராமா, சூப்பர், வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் மா. எஸ், அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மேடம், அடையாளம்பட்டம்.
0: அடையாளம்பட்டில இருந்து? அது மட்டும் தான் கேட்டுச்சு, அடுத்தது?
4: ஆமா மேடம்.
0: பேர், பேர் சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா? ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: ஜெயலட்சுமி அம்மா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹெல்பிங் டெண்டன்சி கேத்த கேரக்டர் இருக்கும்ல மேம், அந்த மாதிரி படங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பேன் மேம்.
0: குறிப்பா எந்த கதாபாத்திரம்?
4: என்னோட கதாபாத்திரமா சுகாசினி மேம், வந்து அந்த பெண் கண்ணின் மணி, கண்ணின் மணி இருக்காங்கல்ல மேம், அந்த படம் இருக்குல்ல மேம், அதுல அவங்க எப்படி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் இருப்பேன் மேம். அந்த கேரக்டர் வந்து என்னோட மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும்.
0: ஓ, அத பாக்குறப்ப உங்களுக்கு உங்களையே பாக்குற மாதிரி, அடடா ஜெயலட்சுமி நீதான் அது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஓகேமா, நன்றி, நன்றிமா,
4: தேங்க்யூ.
0: ஓகே, எஸ், இந்த மாதிரி நீங்களும் எந்த கேரக்டரோட நீங்கள் ஒத்து போகிறீங்க, படம் பார்க்குறப்ப பார்த்துட்டே இருக்கிறப்ப கண்ணா கலங்கும், இது நான் தான், என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணும், இல்லைனா வந்து அப்படியே கூஸ் பப்ஸ் ஆகி இது நான் தான், என்னை வச்சு தான் வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் உங்களை மாதிரி சில கேரக்டர் வெளியே இருக்கலாம், அதை வச்சு கூட அந்த படம் இயக்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. படம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு கேரக்டர் இவன் நம்மள மாதிரியே இருக்கான், இந்த பிள்ளை நம்மள மாதிரியே இருக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த விஷயத்தை பற்றி தான் என்னோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ், அடுத்து யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: செந்தில் கண்ணன் கே, எங்க இருந்து?
5: பேரளம், பேரளம்,
0: பேரளம், சொல்லுங்க சார்.
5: மயிலாடுதுறை பக்கம் மேடம் இது.
0: ஓகே ஓகே.

0: ஓகே சார், எந்த கேரக்டர் உங்களுக்கு ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க படத்துல பாக்குறப்ப?
1: எனக்கு வந்து படிக்காதவன் ரஜினி கேரக்டர்.
0: ஓ ஓகே, எதனால?
1: எல்லாம் அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்றது, இது பண்றது செய்வான், எல்லாமே
0: செய்வான்.
1: அதை பார்த்தா நமக்கு தோணும்,
0: அடடடா இவ்வளவு நல்ல உள்ளம் படிச்சவனா இருக்கியே அப்படின்ற மாதிரி தோணுமோ?
1: ஆமா மேடம்.
0: ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க, எந்த கேரக்டரை அவங்கள ஒற்றுமைப்படுத்தி சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்க ஆவலா இருக்கேன். எஸ் வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ சொல்லுங்க.
2: கார்த்திக் விஸ்மாம்பலம்.
0: கார்த்திக் விஸ்மாம்பலம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே சொல்லுங்க கார்த்திக், நீங்க வந்து எந்த கேரக்டரோட உங்களை வந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: நம்ம எங்கேயே எப்போதும் ஜெய் மாதிரி இருப்போம் மேடம்.
0: அப்படியா? ஓகே.
2: ஆமா, அதே மாதிரி ரொம்ப பயந்தமா இருப்பான், எதுவுமே தெரியாது. அப்படிதான்
0: அங்கே போய் சொல்லுவீங்க, மேம் இது வந்து இந்த காஃபி, மேம் இது இதை போய் இவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்னு இன்னும் கேட்பீங்க?
2: அது சொல்லுவாங்கல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது.
0: ஓ ஓகே ஓகே,
2: கோல் காஃபியா அது நான் கேட்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது.
0: ஓகே ஓகே கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். அதாவது பேசுறப்பதான் நம்ம நேயர்கள் எத்தனை பேர் ஜெய்யா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து சுஹாசினியா இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களோட ஒப்புமைப்படுத்தி பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இன்னும் கூட நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட பேச நானும் ஆவலாக இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்னோட கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0444-298-6008 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 0444-295-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து இந்த கேரக்டர் பார்க்குறப்ப நான் என்னையே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும் மேடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி உடனே என்கிட்ட சொல்லுங்க. எஸ், இந்த மாதிரி நம்ம படங்களில் பார்க்கும்போது மட்டும் இல்லாமல் நேர்லேயும் சில நபர்கள் கூட பழகும்போது, அடடா இவன் நம்மளை மாதிரியே இருக்கான் போலப்பா, நம்மளும் இந்த மாதிரி தானே சில விஷயங்கள் பண்ணுவோம், சில பழக்கங்கள் நமக்கு இருக்குது, சிலர் வந்து நம்ம இப்படி தானே அணுகுவோம் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத படங்கள் வாயிலாக பார்க்குறப்ப இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தோணும் இல்லையா? அப்படி தான் நான் வந்து கேட்டிருந்தேன். இன்றைக்கான தலைப்பு தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும், அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 4:26 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்ல ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் எந்த படத்தோட கேரக்டர் பார்க்குறப்ப நீங்கள் வந்து உங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேர்கள் நிறைய பேர் தொடர்ந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்க எந்த கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு உங்களே பார்க்குற மாதிரி தோணும்?
1: என்ன
0: படம்
1: சகலகலா
0: வல்லவன்.
1: ஆரம்பத்துல கிராமத்துல இருப்ப திருச்சி சிட்டிக்கு வந்து இதா இருவார்ல, அந்த மாதிரி நான் வந்து அப்படி.
0: ஓகே, நீங்களும் வந்து கிராமத்துல இருந்து
1: சிட்டிக்கு ஆறு மாறு மேட்டு இருக்கேன். சென்னைக்கு வந்து சினிமா அப்படி இப்படி அலைஞ்சு கிழிஞ்சு மாதிரி ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி மாறிச்சு, திருப்பி பழைய மாதிரியே மாறிச்சு, விவசாயி மாதிரி.

0: ஓகே, மீண்டும் இயற்கையோடையே போய் ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, எஸ் அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: வணக்கம், ரம்யா சங்கர் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: சுப்பிரமணியன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் மேடம்.
0: அடடா, சூப்பர் சூப்பர் சார். சரி சொல்லுங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து?
2: எனக்கு வந்து ஆனந்தம் படத்துல முரளி நடிச்சிருக்காங்க மேடம்.
0: ஓ, அந்த கேரக்டரா?
2: மணிகண்டன் வச்சிருக்கல.
0: ஆமா,
2: அதனால அது என் ரோல் கரெக்டா இருக்கு மேடம்.
0: எதனால அப்படி சொல்றீங்க?
2: நானும் மளிகை கடை தான் வச்சிருக்கேன் மேடம்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கும் அந்த மாதிரி அண்ணா இருக்காங்களா?
2: அண்ணா இருக்கிறாரு, நான் தம்பி. அந்த ரோல் கரெக்டா இருக்கு, ஆனந்தம் படம் கரெக்டா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: அதே குடும்ப ஃபேமிலி ஒண்ணா இருக்கோம்.
0: அடாடாடாடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது உங்களுக்கு எது ஒன்றி போகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இவர் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து இந்த படத்தில் அடங்கி போயிடும் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சூப்பரான விஷயங்கள் நேயர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அடுத்து யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: நுங்கம்பாக்கம் தேங்க்பட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி
0: ஒன்றி போகுது.
3: நடிகவேல் எம் ஆர் ராதா நடிச்ச படம் ரத்த கண்டீர் படம், அதுல குஷ்டரோகியா நடிப்பாரு எம் ஆர் ராதா.
0: சரி,
3: அந்த வேஷம் எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு.
0: அடடடா, வேஷம் பொருத்தமா இருக்கும் போது கேக்கலாம். அந்த கேரக்டர் உங்களோட ஒட்டி போகுதா அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம்.
3: அதே மாதிரிதான் நான் இருக்கேன். நான் இப்போ 68 வயசு ஆகுது.
0: ஓகே,
3: அது எந்த மாதிரிதான் நான் இருக்கேன், அதனாலதான் கரெக்டா நீங்க கேட்ட உடனே சொல்லிட்டேன்.
0: ஓ ஓகே ஓகே சார், உடம்ப பாத்துக்கோங்க, டேக் கேர், பத்ரம்.
3: நன்றி
0: சார், நன்றி நன்றி. அதாவது ஒரு விஷயத்த பாக்குறப்ப சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஞாபகம் வரும், சில வருத்தங்கள் கூட சில படங்களை பார்க்குறப்ப ஓன் அழுகிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான கலவைகளும் அந்த படத்தில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அப்படி ஒரு கதாபாத்திரமாக தான் நம்மளும் வந்து நம்மளை நினச்சிக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது தொடர்ந்து. எஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், பேச இருக்கும், என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நானுமே அவளாக இருக்கேன். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
6: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 101.4 ஃபன் பண்ணலாமா? எஸ், நீங்க படங்கள்ல எந்த கதாபாத்திரத்தோட உங்களை நீங்களை வந்து அடடா இது நமக்கான கதாபாத்திரம் மாதிரி இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி தானே இருந்தோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு எது ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் நிறைய கதாபாத்திரத்தோட தங்களை ஒன்று பேசுறதை பார்க்க முடிஞ்சது. அடுத்து யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றது பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
7: எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க. நீங்க எந்த
7: மேம்? எனக்கு வந்து நண்பன் கதாபாத்திரம், அந்த திரைப்படத்துல விஜய் சார் கதாபாத்திரம் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும் மேம். ரொம்ப ஜோக்கா இருப்பாரு, சீரியஸா இருக்க வேண்டிய நேரத்துல சீரியஸாவும் இருப்பாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியமும் செஞ்சுட்டு தனக்கு என்ன அப்படின்ட்டு இந்த உலகத்தோட டச்சில் இல்லாத மாதிரி இருப்பாரு. ஆனா சரியான சமயத்துல சொல்லி அடிப்பாரு. அந்த கேரக்டர் என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கு. காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
0: நீங்களும் அப்படிதான் இருந்திருக்கீங்க.
7: எழுதுவாரு, கடைசி நிமிஷத்துல கொடுக்க முடியாது பேப்பர் அப்படின்னு, சார் என்னுடைய ரோல் நம்பர் தெரியும் அப்படின்றாரு. எனக்கு தெரியாதுன்னா உடனே அந்த பேப்பரை உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே கழிச்சிட்டு போயிடுவாங்க.

0: அது இதெல்லாம் அந்த ஒரு விஷயம் எல்லாம் எனக்கு அந்த காலேஜ் டேஸ் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துற மாதிரியே இருந்தது. அதனால எனக்கு விஜய் சாருடைய அந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப நண்பன் திரைப்படத்துல ஒத்து போற மாதிரியே இருக்கும் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க் யூ சோ மச்.
0: தேங்க் யூ மேம். பை மேம்.
1: ஓகே பை. எஸ் அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம். கோயம்புல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் பார்த்திபன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் மேடம்.
1: அடடா, நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறேன். சரி சொல்லுங்க, நீங்க எந்த கேரக்டர் வந்து சொல்ல வரீங்க?
2: அதாவது சின்ன தம்பி படத்துல அந்த மலைக்கண்ணன் வை மேடம், அது மறக்க முடியாத விஷயம். அந்த வண்டியை ஓட்டிட்டு போவான் சினிமாக்கு, அதுவும் நைட் ஷோ லைட்னு போயிட்டு, ஐயோ நான் எப்படி இவ்வளவு திருப்பி வீட்டுக்கு இட்டுன்னு வருது வைஃப் ஃபேன் சொல்லுவான். அப்ப ஏன்பா முத முதல்ல கல்யாணம் பண்ணிருக்க உன்னத்த ஒரு அம்மா சொல்லுவாங்க, முத முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற அவளுக்கு மனசை நோவு கிடைக்காத போய் காட்டிட்டு போனோம். இது எப்படி சரின்ட்டு சரி முடிவு பண்ணிட்டான். சரி இட்டு போய் காட்டிட்டு இட்டுன்னு வருவான். நீ ரூட்ட சொல்லு நான் ஓட்டுறேன்னு வண்டி எண்ணுவான்.
1: அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அது ஆனா அந்த அதுதான் நினைக்கும் போதுல ஞாபகம் வருது மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே சார், தேங்க்யூ. எஸ் படங்களில் சில விஷயங்கள் பார்த்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி அப்படின்னா படங்களில் பார்த்து சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுவோம். அது வந்து விபத்தில் போய் முடியாத வரைக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் ரொம்ப பெரிய விஷயங்களை இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறன்ற பேரில் எதுவும் பண்ணிட வேண்டாம். படங்களில் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அணுகுமுறைகள் செட்டப் அங்கே இருக்கும். ஏதாவது ஒரு விபரீதமாக நடந்துருச்சு அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். ஆனால் அதை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் கேள்விக்குறி தான். அதனால் படங்களை பாருங்கள், ரசிங்க, அந்த விஷயங்களை பார்த்து அட இது என் போலவே இருக்கே அப்படின்னு நினைக்கிறதோட நம்ம வந்து கொண்டாடி அது முடிச்சிடணும். அல்லது அதில் இருக்கிற மெசேஜை எடுத்துக்கிட்டு அதை நகர்ந்து போகணும். இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நம்ம இதை பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லி விபத்துக்கு உள்ளாகிற மாதிரி அல்லது அசம்பாவிதம் ஏற்படும் மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேளச்சேரியிலிருந்து. ஹலோ,
1: வேளச்சேரியிலிருந்து சொல்லுங்க.
3: அசோக் பேசுறேன் மேடம்.
1: அசோக் சார் சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து இந்த பாஷால இந்த ரஜினி சார் கேட்டு ஒரு மாட்டை ஓட்டுவார. அந்த மாதிரி நான் பாம்பேல ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு இடத்துல. இதுல உள்ள பிரச்சனைகள்லாம் அங்கிருந்து வந்து இப்போ சென்னையில ஒரு டிவிஎஸ்ஸா வண்டி ஓட்டுறேன்.
1: என்ன மாதிரி ஒரு காட்சிய சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார், நன்றி நன்றி. எஸ் அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்கிருந்து? முருகனையே பாக்குற மாதிரி தோணும், அதாவது உங்களையே பாக்குற மாதிரி தோணும்?
4: நிறைவா
1: வந்து அந்த படம் முடியறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துடுற மாதிரி நீங்களும் அப்பாவும் வந்து நெருக்கமாயிடுவீங்க.
4: பாசமா இருப்பாங்க இப்பதான். அதே மாதிரிதான் கடைசியா தான் இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பாசமா இருக்கு ஸ்டார்டிங்ல வந்து சிறுவன் திட்டிகிட்டே இருப்ப கடையில விளையாக்கும் போதும் என்னது வாங்கல வேலை வைக்கிற திருத்துக்கு போற அப்படின்னு திட்டுவாங்க. இப்பதான் மேடம் ஓரளவுக்கு அந்த புரிஞ்சுக்கு. அதனால அந்த படத்தை பார்க்கும் போது அதே மாதிரி அவங்களுக்கு தோணும் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், வாழ்த்துக்கள்.
4: நன்றி மேடம், நன்றி.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். என்னென்ன கதாபாத்திரங்கள் நேயர்கள் சொல்ல இருக்காங்க அப்படின்றத வந்து நானுமே தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கேன். அதற்கு முன்னாடி அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ், நரேஷ் ஐயர், உஜயினி, மதுமிதா இணைந்து பாடிய ஒரு பாடல். நான் முத்துக்குமாருடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

0: அடாடாடாடா, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வைப் ஆகி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே வந்து என்ன கதாபாத்திரத்தோ ரம்யா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஆட்டம் போடுது போதும், இப்போ வந்து லைன் கீழே யாரார் இருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். என்னென்ன கதாபாத்திரம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் எங்கேருந்துங்க?
1: திருநன்றை ஊர் கணபதிங்க.
0: கணபதி சார், சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க?
1: என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளபடி ஓசனா சொல்லிடுறேன். எனக்கு பாட்ஷா படம் தாங்க.
0: நீங்க அந்த கதாபாத்திரத்தோட ஒற்றி போறீங்களா?
1: ஆமாங்க, பாட்ஷா கடைசி சீன் வரைக்கும் அதே மாதிரி என் வாழ்க்கைய போராட்டமா.
0: என்ன சார் சொல்றீங்க?
1: ஆமாங்க ஆமாங்க, அதே தாங்க போராட்டமான வாழ்க்கை.
0: ஓகே ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார்.
1: ஓகே, நன்றி நன்றிங்க.
0: ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்,
2: என்ன ஏழுக்கிணல்
0: தேவா சார், சொல்லுங்க சார்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் தேவா சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமை
0: அருமை, சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி கரெக்ட்.
0: அடடா, எதனால?
2: நன்றி. அது மாதிரி இருப்பாரு ஸ்டார்டிங்ல, அப்புறம் ஃபேமிலி ஆனவன அது மாதிரி ஆயிடுவாரு. மகள், எனக்கு ரெண்டு மகள்.
0: ஓகே ஓகே ஓகே,
2: அவங்க எல்லாம் பிறந்தனா அப்படியே வாழ்க்கை அதே மாதிரி ஈக்குவல்.
0: ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் இங்கிருந்து மேம்?
3: அரியலூர் மாவட்டம் சோரமாதேவிலிருந்து பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்க மேம், உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் வந்து நீங்க படத்துல பாக்குறப்ப உங்களை மாதிரியே ஃபீல் ஆகு?
3: எனக்கு சத்துமார் நடிச்சிருந்துமா,
0: அந்த தங்கை கேரக்டரா?
3: தங்கை கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கும் அந்த மாதிரி பாசமான அண்ணன்கள் இருக்காங்களா?
3: எனக்கு 5 பேர்.
0: ஓ, அதுதான், அப்படியே வந்து உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்க போல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்மா, நன்றி
3: மேடம்.
0: ஓகேமா, எஸ் இந்த மாதிரி நீங்களும் படங்களில் பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் ஒன்றி போகிறத தாண்டி இந்த கேரக்டரே வந்து என்ன மாதிரியே அப்படியே இருக்கு, ஆப்டாக இருக்குது, இது நான் தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது எந்த திரைப்படம் எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஏன் கிட்டே நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 0444289008 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444295205554 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கேரக்டர் தான் ரம்யா எனக்கு வந்து பார்க்குறப்ப இது என்ன மாதிரியே தோணும் அப்படின்னு சொல்லி ஏன் கிட்ட கால் பண்ணி பேசலாம். எஸ் அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வண்டலூர் கொளப்பாக்கம் வெங்கடேசன் மேடம்.
0: கொளப்பாக்கம் வெங்கடேசன்.
4: ஆமாம் மேடம்,
0: சொல்லுங்க சார், நீங்க எந்த படத்துல எந்த கேரக்டர் பாக்குறப்ப உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும்?
4: எனக்கு தங்கை கோர்க்கிதம் மேடம். எனக்கு
0: என்ன என்ன சார்?
4: தங்கை கோர்க்கிதம்.
0: தங்கை கோர்க்கிதம்,
4: தங்கச்சி சம்பந்தப்பட்ட ஒரு மூணு பாட்டு இருக்காது.
0: ஓகே,
4: எனக்கு பொருந்த அந்த பாட்டு. என் தங்கச்சி எல்லாம் தச்சு விட்டு பேசுவோம், பேச்சு வார்த்தை கிடையாது. அது தஞ்சாவூர் மேலும் அந்த அது வந்து தச்சு பாட்டை கொட்டாங்க வச்சு பொசும் பக்கம் பேசி ஒரு தங்கச்சி வழி வரும். தஞ்சாவூர் மேலும் அகப்பட்ட அகப்பட்ட உன்ன வளர்த்துன்னு ஒரு பாட்டு வரும். தண்ணியில மீனை போல நாங்கள் வாழ்ந்த ஒரு பாட்டு தான்.
0: ஓகே, இந்த பாடல் வரிகளை கேட்கறப்ப உங்களுக்கு ஞாபகம் வருமா?
4: ஆமா மேடம், பொசும் பக்கம் பேசி ஒரு தங்கச்சி பிரச்சனைல வந்து
0: ஓகே
4: பொசும் பக்கம் பேசி ஒரு தங்கச்சி வரி வரும்.
0: இந்த மாதிரி சில பாடல்களை பாக்குறப்ப அந்த பாடல்களை வர சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்குறப்ப கூட அந்த

0: மணி துளிகள் தான் நமக்கு வந்து ஒன்றி போகுது அப்படின்னாலுமே கூட அது அவ்வளோ அழகாக ஆனந்தமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தருணம் எல்லாமே. அந்த மாதிரியான தருணங்கள் ஏன் கூட நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலம் மாற்றம் சென்னை ரெயின்போ பொம்மை அன்பு ஆர்ஜே ரம்யா மடத்தை உடனே பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: அதாவது அன்பு சகோதரர் பார்த்திருக்கீங்களா படம், அதுல இருந்து ரங்காராவ்.
0: ரங்காராவ், ஓகே. எதனால
1: கேரக்டர்? அண்ணன் தம்பி பாசம், அது பாசத்தோட இருக்கிறது, அது எனக்கு என் கேரக்டருக்கு ஒத்துப்போம்.
0: அடடா, சூப்பர் சூப்பர் சார்.
1: முத்துக்கு முத்தா என்ன இந்த பாட்டு போடுவார்ல?
0: ஆமா
1: ஆமா ஆமா,
0: சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார், நன்றி நன்றி.

0: அண்ணன் தம்பி பாசம், அது பாசத்தோட இருக்கிறது அது எனக்கு என் கேரக்டருக்கு ஒத்துப்போம்.
1: அடடா சூப்பர் சூப்பர் சார்.
0: முத்துக்கு முத்தா என்ன இந்த பாட்டு போடுவார்ல?
1: ஆமா
0: ஆமா ஆமா.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: எஸ், இந்த மாதிரி நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசலாம். தொடர்ந்து நிறைய நேயர்கள் வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது, நிறைய பேச போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். திருப்பதி திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கியோட குரலில் பரத்வாஜோட இசையமைப்பில் பேரரசோட இயக்கத்தில் வந்த ஒரு படம். இந்த படம் திருப்பதி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:54 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா. எஸ் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், பேசுங்க, இணைப்புல இருக்கீங்க சார்.
1: வணக்கம், தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம். வணக்கம், தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்துல இருந்து பொன்முருகன்.
0: பொன்முருகன் சார், சொல்லுங்க சார், எந்த கதாபாத்திரம்?
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழுமலை திரைப்படத்துல அர்ஜுன் கதாபாத்திரம் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஒத்து போகும் மேடம். ஏன்னா அர்ஜுன் ஒய்ஃப் சிம்ரன் என் ஒய்ஃபும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. என்னுடைய தம்பியும் என்னுடைய அண்ணனும் பாத்தீங்கன்னா அர்ஜுனுடைய அண்ணனுடைய கேரக்டர்.
0: ஓகே,
1: அவங்க ஒய்ஃபு பாத்தீங்கன்னா அந்த படத்துல உள்ள கேரக்டர்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே.
1: சோ இத ஏன்னா என்ன பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர்
0: ஆச்சு,
1: அவங்க அப்படி கிடையாது, அவங்க செல்ஃபி.
0: ஓகே ஓகே ஓகே.
1: சோ அதை நினைச்சு நினைச்சு வருத்தங்கள் தான் வருதே தவிர, கடைசி காலகட்டத்தில் இந்த கிளைமேக்ஸ்ல வர மாதிரி ஒன்னு சேர்த்த வாய்ப்புகள் ஆண்டவன் கொடுத்தா தந்திருக்கிறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், அந்த கிளைமேக்ஸ்ல வர மாதிரி அந்த அற்புதமான காட்சிகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: எஸ் அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார்
2: இங்கிருந்து மேடம்? நான் பேசிட்டு இருந்தது பார்த்திபன் கட்டாய்ச்சி மேடம்.
0: அதாவது
2: தலைப்பு ஆட்டோலதான் நான் போவேன் மேடம், என்னால முடியாது, வண்டியில ஓட்ட தெரியாது. பட் வந்து நான் சாலை விபத்தை பாதுகாப்பா போனோம் மேடம், அது சொல்றதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
0: நன்றி நன்றி சார், நன்றி.
2: தேங்க்யூ, சாரி மேடம்.
0: ஓகே சார், ஓகே,
2: வந்ததுக்கு.
0: கதாபாத்திரம் மட்டும் இல்லை மேடம், நாங்கள் மெசேஜும் சொல்லிட்டு தான் போவோம், இல்லைனா வந்து எங்கள் மனசாட்சி எங்களை கேள்வி கேட்குன்ற மாதிரி மறுபடியும் மீண்டும் வந்து மெசேஜ் சொல்லிட்டு போறாரு. எனவே அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: கலா பேசுறேன் மேடம்.
0: கலாமா, சொல்லுங்கம்மா.
3: மேடம் ரொம்ப குடிச்சி கிடையாது, மோகன் இருக்கிற ரேவு சேர்ந்து அந்த மயில் ஆடுவ பாருங்க, அது முடிச்சுட்டு போவா பொண்ணு பார்க்க, அது ரொம்ப ஷாக் ஆயிடும் மேடம், அந்த சீன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே.
3: ஜாலியா பாட் பாட்டு வீட்டுக்கு போவோம், மயில் வீட்டுக்கு போகிற அந்த அத்தாம எல்லாம் பொண்ணு பார்க்க ரெடி பண்ணிப்பாங்க, ரேவதி அப்படியே ஷாக் ஆயிடும்.
0: அடடா, உங்க வாழ்க்கையில அந்த கதாபாத்திரம் ஒன்றி போகுதா?
3: ஓகே மேடம்,
0: ஓகே ஓகேவா, நன்றி நன்றிமா. எஸ் நிறைவு காலர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
4: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க சார், எந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகுது உங்க வாழ்க்கை?
4: எனக்கு வந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த 1987 வந்த மீனவ நண்பன் படத்துல ஒரு அறிமுகம் சொல்லுவாரு, வில்லன் வந்து கேப்பாரு வி கே ராமசாமி எம்ஜிஆர் யார் நீன்னு கேப்பாரு எம்ஜிஆர், அப்ப சொல்லுவாரு, அழுவுறவன் சிரிக்கணும், சிரிக்கிறவன் சிந்திக்கலைங்கிற உயர்ந்தனை கொண்ட சாதாரண மனுஷன் தன்னை அடையாளப்படுத்தும் போது என்னுடைய கொள்கை மாதிரி இருக்கேன்னு நான் வியந்து பார்த்தேன். அது நான் ஒன்றி போனேன் அப்ப எம்ஜிஆரோட
0: அந்த டைலாக் பேசுறப்ப உங்க வாழ்க்கையில நடந்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பயர்
4: ஆயிட்டீங்க. அந்த டைலாக சொல்லி கொடுத்தது ஆச்சரியப்படுவீங்க, இயக்குனர் சி வாசு அப்ப உதவி டைரக்டரா சீதல் இருந்தாரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்ப அந்த வசனத்தை.
0: ஓகே சார், ஓகே, சூப்பர் சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எஸ் இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா நேயர்களோட சூப்பரா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் நான் எதிர்பார்க்காத பல கதாபாத்திரங்களோட தன்னை ஒன்றி பார்த்து அதை வந்து இங்க சொல்லியிருந்தாங்க. எஸ் கால் பண்ண எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். எஸ் இன்னைக்கு ஷோ எல்லாருமே உங்களோட ஒத்துழைப்பினாலையும் உங்களுடைய எனர்ஜினாலுமே ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ரம்யா. நிறைவு பாடலாக பேட்ட திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்தீர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே செமதூளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நம்ம ரெயின்போ மேடையில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே வந்து இந்த டாபிக் யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் செய்வோம். நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மற்றவங்க என்ன தான் பண்ணாலும், நம்மளோட பிள்ளை கேட்டாலோ இல்லை ஒரு வேளை நம்மளுடைய தெரிஞ்சவங்க யாராச்சும் கேட்டாங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம். ஆனால் நம்ம அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், நமக்காக அவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவோம். இல்லை நம்மளே வந்து சில விஷயங்கள் வந்துட்டு சே இவ்வளோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நினைக்கும் போது சில நேரத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் நமக்கு நம்மளே வந்துட்டு சில கிஃப்ட்லாம் நம்ம வாங்கி கொடுத்ததே கிடையாது இல்லை, அப்படி யோசிச்சிருந்துருக்கும் போதுட்டு அது மாதிரி நம்ம நிறைய டைம் நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி பரவாயில்லையே, நம்ம செஞ்ச ஒரு விஷயம் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதுக்கு நம்மளே நம்ம ரிவார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதை வந்துட்டு சில பேர் யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் சில பேர் வந்து இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி உங்களோட ஒர்க் பார்த்தோ இல்லை நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ரொம்ப பெருமைப்பட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக அந்த ஒரு பரிசு வந்து எனக்கு வந்து எனக்கு இது வந்து ரொம்ப டிசர்விங்கான ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கூட பேசலாம். நீங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3-8, 298-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. முதல் பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் இருந்து ஏரகமனோட வாய்ஸில் ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4 அமையப்பமே சமதோல.

0: ரெயின்போ மாதிரி கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துட்ட ஒரு நல்ல கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு, நல்ல பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நம்மளுடைய முதல் காலர் யார் இங்கே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே வந்து பேசுகிறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்கள் சார். ஓகே, நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க் யூ
0: மேம். ஓகே, அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க மேம். சூப்பர் சூப்பர் மேம்.
2: இந்த விட நம்ம அது ஆசை இருக்கா? சரி, வச்சு பண்ணுறேன். அது என்ன போட்டு கொடுத்துருச்சு, அப்ப எனக்கு சுத்தி போட்டு கொடுத்துருச்சு.
0: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து பாத்துட்டு மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது மூணு விஷயம் மேடம். ஒன்னு வந்து வானொலி, ஒன்னு கடிகாரம், இப்ப வந்து செல்போன் உங்ககிட்ட பேச மேடம். இதுல மூணுமே இப்ப வாங்கினது மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார்.
3: டாபிக் சொல்லுங்க.
0: அதாவது உங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துக்கிட்ட ஒரு பரிசு.
3: எங்களுக்கு நாங்களே வாங்கி கொடுத்துக்கிட்ட ஒரு பரிசுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி தான் மேடம்.
0: ஓகே.

0: கண்ணாடி இருந்தா அந்த தூசி அடிச்சிருந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து, அது நமக்கு நமக்குதான் பாதுகாப்பா இருக்கு. அதனால நானும் எனக்கு இந்த போடுறது வந்து நானே வாங்கிக்கிட்டேன் மேடம் எனக்கு.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணி.
0: நன்றி மேடம், நன்றி
1: நன்றி. ஓகே, நேர்களே, நம்ம வந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரெயின்போ மேடையில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்குலாம் நிறைய நிறைய செய்வோம், நிறைய வாங்கி கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கு மற்றவங்க யாரும் பாராட்ட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஏன்னா அப்படி யாருமே நம்ம செய்கிறோம், இவ்வளோ செய்கிறோம், யாராச்சும் ஏதாச்சும் கண்டுக்கிறாங்களா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து தோணும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து செஞ்சு நமக்கு மட்டும் தான் தெரியும் இவ்வளோ கஷ்டப்படுத்த செஞ்சிருக்கனால கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட ஒரு பரிசு என்னன்னு சொல்லி நான் கேட்டுட்டுருக்கேன். நிகழ்ச்சி கால் பண்ணலாம், நீங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலில் உங்களுக்காக பசங்க தெரியப்படுத்துல ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயரோட குரல்களில், தாமரையின வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: பெருமை.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரமாக 1:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துக்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார். யாரங்க வந்து பேசுறீங்க?
5: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அதான் மேடம், எனக்கு வந்து இந்த மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்போம்ல மேடம்.
4: ஆமா,
5: அது ரேடியோ மாதிரி உனக்கு கார் மாதிரிலாம் இப்போ வருது, நிறைய மாடல் வருது மேடம். அது யாராவது வாங்கி கொடுத்து எனக்கு கையில் ஆச்சியா இருக்கும் போது ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். யாருங்க ஃப்ரெண்டுங்க வாங்கி தரல, யாரும் வாங்கி தரல, சொந்தக்காரங்க யாரும் அக்கா தங்கச்சி யாருமே வாங்கி தரல. பார்த்தா என்ன அது அவங்க என்ன பரிசு கொடுக்குது, நம்மகிட்ட காசு இருக்கே போய் கடையில் போய் வாங்கி வந்துடலாம்.
4: சூப்பர் சார், சூப்பர்.
5: அது வாங்கி வந்தேன் மேடம். ரெண்டு மாடல் வாங்கிச்சு மேடம்.
4: சூப்பர் சார், சூப்பர்.
5: வீட்டுல நவ் இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க இது பொருள்.
4: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார்.
5: யாரும் வாங்கிக்கல, யாரும் வாங்கி கொடுத்தா ஒரு சென்டிமெண்ட் சொல்லுவாங்க, நான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ராசியா இருக்கும்ல, அந்த மாதிரி யாரும் வாங்கி கொடுத்தா ராசியா இருக்கும், ராசியா இருக்கும் பார்த்தா.
4: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் யாழினி மேடம்.
4: வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
6: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
4: சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க சார்.
6: எனக்கு நானே வாங்கினது ஒரு ரிங் வாங்கினேன் மேடம், கல்லு வச்சு. அப்ப நான் வாங்கும்போது 4000 தான் ஒரு சவரம். அப்பவே எனக்கா நானே வாங்கினேன்.
4: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணி.
6: நன்றி நன்றி.
4: ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம்மா.
4: வணக்கம் சார். யாருங்க பேசுறீங்க?
7: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்ட பத்திமா
4: சொல்லுங்க சார்.
7: என்னுடைய பேச்சு டாக்டர் படிக்கிறா வெளிநாட்டுல, அவளுடைய பேர் ரூபியா, அவள் பேர் இங்க யாராவது வேற பேர் வேற ரூபியான பேர் கூப்பிட்டா அவன் ஞாபகம் வரும். நான் அந்த நேரத்துல ஏன் அந்த

0: பாஸ் ஆகுது எனக்கு, நானே அப்ப பாராட்டுங்க.
1: ஓகே,
0: அவன் ஞாபகம் பேச்சாக்களவு நம்ம
2: சாம்பல்பட்டி கோபால்.
1: கோபால் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு நானே வாங்கிக்கணும் பிறகுன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிற மொபைல் தான் சின்ன நோக்கியா மொபைல். இது 3,800 ரூபா பட்டன் வச்சது. அப்ப வந்து அதான் நோக்கியா 1052 நினைக்கிறேன் நம்பர், இது நோக்கிய நம்பர். அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் அப்போதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு வாங்கிக்கணும் ஒரு எப்போ வாங்கிக்கினேன்.
1: ஓகே ஓகே.
2: வேற நிறைய பொருள் வாங்கியிருக்கேன்.
1: ஓகே,
2: இது இப்போ வந்து ஹோம் தியேட்டர் ஒன்று வாங்கி பாட்டு எல்லாம் கேட்கறேன்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
2: அதனால எனக்குன்னு வாங்கின பொருள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுதான்.
1: ஓகே,
2: மொபைல்.
1: ஓகே சார், ஓகே, நன்றி,
2: நன்றி,
1: நன்றி சார், நன்றி, நன்றி. ஓகே, அடுத்து நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராய் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: எனக்கு இன்னும் வந்து நான் வந்து 2-வீலர் வாங்கினேன் மேடம்.
1: சூப்பர் சார்,
3: ரொம்ப எல்லாம் போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. எனக்குன்னு 2-வீலர் வாங்கிட்டேன், நானே வாங்கிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்து நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: சைடா மேடம். நான் யாழி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு நானே வேணும் ஆல்வீர் மாச்சு மேடம்.
1: ஓ ஓகே சார், சூப்பர் சூப்பர்.
4: அத டைம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார்,
4: வீட்ல தான் இருக்கு.
1: சூப்பர் சார், சூப்பர், நன்றி, நன்றி.
4: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நேர்களை நம்ம இன்னொரு மாதிரி நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட ஒரு நல்ல பரிசு, ஞாபகமான ஒரு பரிசு. ஏன்னா நமக்கு வந்து நம்மளே நம்ம வந்துட்டு நம்ம செய்கிற வேலையோ நம்ம விஷயத்தை வந்து நம்மளே செரிஷ் பண்ணல, இல்லை நம்மளே வந்து அதை பாராட்டல அப்படின்னா எப்படி இல்லையா? அந்த மாதிரி சம்டைம்ஸ் தோணும். என்ன மற்றவங்க என்ன வாங்கி கொடுக்குறது, நம்மளே நமக்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு நம்ம தோணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வாங்கின அந்த பரிசு என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003828952545 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக டிஷம் திரைப்படத்தில் இருந்து ஜெயதேவ் அண்ட் ராஜலட்சுமியோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் விஜய் ஆண்டனியோடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்க, கேட்டு நினைந்திருங்கள்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரமான மணி 31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி மேம், சொல்லுங்க மேம்.
3: அதாவது நான் சின்ன வயசுல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வளையல் போட்டிருந்தேன், ஒரு பூ டிசைன்ல. அந்த வளையல் வந்து அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமான நேரத்துல அதை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மனசுல, ஏன்னா நல்லா அழகா இருக்கும் அந்த பூ போல, பூ பூவா போட்டு அந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ அந்த வளையல் வந்து அதே டிசைன்ல அதே இதுல செஞ்சு கையில போட்டிருக்கேன் எங்க அம்மா அந்த வளையல.
2: சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர்.
3: அது என்னோட சேமிப்பு தான். ரொம்ப சிக்கனமா இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்கி அந்த சேமிச்சு இப்ப வாங்கி போட்ட உடனே எனக்கு அந்த போட்டது அப்ப போட்டது இப்ப அந்த டிசைன்ல இப்ப போட்டுக்கிறது ரொம்ப மன மகிழ்ச்சியை தருது.
2: சூப்பர்.
3: அதான் என்னுடைய பரிசு.
2: சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி
3: நன்றிங்க அம்மா. நன்றி.
2: ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். யாருங்க பேசுறீங்க?
4: செந்தில் கண்ணன் பேரலாம்.
2: சொல்லுங்க சார்.
4: மொபைல் போன், வண்டி,
2: ரெண்டும்
4: எனக்காக வாங்கிட்டது.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி
4: மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
2: அடுத்த நேரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம். குபோனம் பாபுராஜன் முகமது இக்பால்.
2: சொல்லுங்க சார்.
5: பரிசு வாங்கினது இருக்கீங்களா? பரிசுங்கிறது ஸ்கூல்ல கொடுத்தாங்க பரிசு.
2: உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்டது, மத்தவங்களுக்கு கொடுத்ததில்ல.
5: நான் வந்து கேப் டிவி வாங்கினேன் புதுசா.
2: ஓகே.
5: ஆமா, நல்ல ஸ்பேனர் சொன்னி இல்லையா?
2: ஓகே, உங்களுக்கு நீங்களே ஒரு டிவி வாங்கிக்கிட்டீங்க. ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: யாரு இங்கே பேசுறீங்க?
1: ஆ குழப்பாக வெங்கடேஷ், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆ இருக்கு மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நான் முதல் முதல்ல வாங்கின 90 காலகட்டத்தில் வந்து ஒரு ரேடியோ ஒன்று
0: வாங்கினேன் மேடம். சூப்பர்.
1: அப்பதான் முதல் முதல் அது வாங்கணும் மேடம்.
0: சூப்பர்.
1: பேட்டரி போடாது, நாலு பேட்டரி போடணும், 7 பேட்டரி. அது போட்டு நான் அதான் அப்பதான் நான் வேலைக்கு போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ரேடியோ மேடம்.
0: நல்லது நல்லது சார், நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யான் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது முதல் முதல்ல எனக்காக நான் வாங்கினது வந்து ஒரு சிடி பிளேயர்
0: வாங்கினேன்,
2: அவ்வளவுதான் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி கால்
2: பண்ணீங்க.
0: நன்றி. ஓகே, நேர்களே, நம்ம ரெயின்போ மாடியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பரிசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-60-00-38, 295-2055-54 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தங்கமகன் திரைப்படத்தில் இருந்த ஸ்வேதா மோகன், அனிருத் ரவிச்சந்திரோட குரல்களில், தனுஷனுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரமாக மணி 38 நிமிஷம் ஆயிட்டுக்கிற இன்பமாடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் இன்பம்.
1: சகோதர வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார். வேண்டாம் சகோதரர்.
0: சரி சொல்லுங்க சகோதரர்.
1: அம்மாவை நான் பார்த்தது இல்லை. அப்போ எதிரி வீட்டுல மூணாவது சேர்க்கும் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. இப்ப நான் வீதியில உக்காந்துருக்கேன். அவங்க குழந்தை கூட்டிட்டு சொல்லும் தினமும் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு 10 பேர் கூட்டி போவாங்க. நம்ம அம்மா இருந்தா கூட இப்படித்தானே நம்மள கூட்டி போயிருப்பாங்க, நம்மளும் அடம் பிடிச்சிருப்போம் அப்படின்னு. இது தினமும் எனக்கு வரக்கூடிய ஞாபகம். அதை ஞாபகப்படுத்த என்னுடைய சகோதர சொல்லுக்கு இனிமையான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
0: ஓகே, ஐ திங்க் நான் வந்துட்டு திரும்ப இன்னொரு முறை டாபிக் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். மேற்கு மாமா ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு நானே பரிசு வாங்கினது என்னன்னா மொபைல் மேடம்.
0: ஓகே சார்.
2: நான் சொந்த உழைப்புல நான் சம்பாரிச்சு நானே வாங்கினேன்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரியான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: அதாவது இந்த மேடம், நான் வெளியில எங்க போனாலும் எங்க வீட்டுல உள்ளவங்க யார்ட்டாவது வந்து அந்த பேக் ஒண்ணு கொடுங்க, துணியெல்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அவங்க ஏதாச்சும் ஒரு பையன் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்னவா இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ண, ஒரு பேக் ஒண்ணுனா 600 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கினேன், பெரிய பேக். இப்ப என்கிட்ட வந்து அந்த பேக்க அவங்க கேக்குறாங்க, எனக்கு சத்த குடுப்பா நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதை பத்தி நான் குடுக்கறத பத்தி இல்ல, நானே எனக்காக எனக்கு பிடிச்சதா நானே வாங்கி நானே இப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க பண்ணாலும் அந்த பேக்க தான் நான் எடுத்துட்டு போறேன் வரேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்தா ஒரு தனி ஒரு இதுதான். நன்றி.
0: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: நாகை. ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க சார்?
4: நாகை மாவட்டம், வேதாரண்யம் மாவட்டம், கத்திரிப்புலத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார்.
4: மலேசியால இருந்து ஒரு வானொலி வாங்கிட்டு வந்தோம்
0: மேடம். ஓகே,
4: அதுதான் எனக்கு வாங்கின ஒரு மொதல்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யான் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே சார், நேர்களே நம்ம வந்துட்டு என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கிட்ட பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6-00-38, 295-0-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சிவப்பதிகாரம் திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது. கார்த்திக் ஸ்வனலதா அண்ட் மாலையமாங்களோட குரல்களில், யுகபாரதியினுடைய வரிகளில், வித்யாசாகரனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டணிந்திருங்கள்.
5: அப்படியாக என்ன ஆள வந்த பேரழக செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: நேரமாக இந்த மாதிரி 46 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வாங்கிட்ட ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். கவிஞர் சுந்தரமூர்த்தி, பள்ளி ஆசிரியர், பாடலாசிரியர், சென்னை குளத்தூர். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
1: எனக்கு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு புக் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே. ஒரு 5-6 ஷெல்ஃப் வச்சு வாங்கி எனக்குன்னு வாங்கிட்டு அதில் எல்லா புக்ஸும் வச்சு, கண்ணதாசனுடைய புக்ஸும் மொத்தமே இருக்கு எனக்கு. எனக்கு அதுதான் ஆசை எனக்கு வந்தது. அடுத்தது வாலியினுடைய புக்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் நான். இதுதான் எனக்கு வந்து ஒரு சொத்தா இருக்கு, வந்து இதையே பார்த்துட்டு எனக்கு விருப்பமும் இதுதான்மா.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜேரம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய வாய் வந்ததுக்குன்னா, நம்ம சொல்றது வந்து ஒரு 30-40 வருஷம் ஆகும் மேடம். அப்ப வந்து நம்ம ரேடியோ வந்து கேக்குறது ரொம்ப ஆர்வமா. அப்போ வானொலி அப்பெல்லாம் வந்து டிவி கிடையாது, ரேடியோ தான் இருந்துச்சு. அந்த ரேடியோ ஆர்வத்துல ஒரு ரேடியோ வாங்கினேன். ரேடியோ வாங்கினப்பலாம் ஒரு 40 வருஷம்
0: முன்ன.
2: அது இன்ன வரைக்கும் இருக்கும் மேடமா, அந்த ரேடியோ தான் வச்சிருக்கிறேன், மறக்காம வச்சிருக்கிறேன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்து நேரியான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: எலினா இருந்து சண்முகத்துல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: ஆனி மேடம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்க பொருளை
0: கேட்டேன். சொல்லுங்க சார்.
3: நான் எனக்கு வாங்கின பரிசு மேடம் வந்து ஒரு வாட்ச் மேடம், கை கடிகாரம் ஒண்ணு, எஃப்எம் ரேடியோ, 3வது சைக்கிள். இந்த 3 பொருள் எனக்கு பரிசா நான் வாங்கிட்டேன்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி
3: நன்றி மேடம்,
0: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மான் கராத்தே திரைப்படத்தில் இருந்த மாதிரி இருக்கு. கேட்டு நேந்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: வேண்மை மடையை கேட்டுட்ருக்கீங்கன்னு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துட்ட ஒரு நல்ல பரிசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கொளத்தூர்லேருந்து வீணா பேசுகிறேன்.
0: வீணா மேம், சொல்லுங்கள் மேம்.
1: நான் எனக்கே கொடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட கல்வின்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு 10th ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிஃப்டை எனக்காகவே, இந்த பரிசை நான் எனக்காகவே வருஷம் கொடுத்துக்கிட்டேன். இப்போ அது மூலியமா நான் வந்து இப்போ ஒரு உதவி பேராசிரியரா நான் வேலை செய்யறேன். அதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி.
0: சூப்பர் மேம், சூப்பர், பெரிய விஷயம் அது. நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே மேம், அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன்,
0: சொல்லுங்க சார்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு தெரு கே சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு நானே கிஃப்ட் வாங்கிட்டது மிதிவண்டி மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: உடல் தேவை ஆரோக்கியத்திற்கு நல்லது, உடற்பயிற்சிக்கும் நல்லது. டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேர் யான் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கேக்குத்தாமர் ராஜசேகர் மேடம். எனக்கு பிடிச்ச பரிசு பொருள் சைக்கிள், அண்ட் எனக்கு பிடிச்ச நம்பர் செல்போன்.
0: சூப்பர் சார்,
3: இது சிம் கார்டு.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், நாங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்து

0: அதே கிராமத்துல இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க மேம், பேர் சொல்லவே இல்லையே.
0: பேர் சுகன்யா மேம்.
1: ஓகே மேம், சொல்லுங்க.
0: எனக்கு மொபைல் எடுத்துக்கிட்டேன்
1: நானு. சூப்பர். ஆ
0: ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம்.
0: ரொம்ப நாள் ட்ரீம் அது.
1: சூப்பர் சூப்பர். ஒரு வழியாக வந்து உங்களுக்கு நீங்களே அந்த அந்த கனவை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க இல்லை. அது நல்ல பிரச்சனை தான் அது.
0: ஆமாம், அது ஒரு கனவாகவே இருந்துச்சு.
1: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யார் இருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
2: எஸ், எனக்கு நானே கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகம் மேம். இயல்பாகவே எனக்கு புத்தகம் வாசிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்ட நீதி கதை புத்தகங்கள், சிந்தனை துளிகள் கொண்ட புத்தகங்கள், இந்த புத்தகம் எல்லாம் நானே எனக்கு வாங்கி பரிசா கொடுத்துக்கிட்டேன். அதனால நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். தெரியாத பல விஷயங்களும் மத்தவங்களுக்கு தெரியவும் வச்சேன். அதனால எனக்கு வந்து யூஸ்வலா அந்த புத்தகங்களை நானே எனக்கு வாங்கி படிச்சு அது எனக்கா கொடுத்துக்கிட்டேன்
1: கிஃப்ட். சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நமக்கு சில நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்களுக்கு நமக்கு நாமே வந்து சில நேரங்களில் பரிசு கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்துட்டு மற்றவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது, நம்மளை நாமளே என்கரேஜ் பண்ணணும். நம்ம வந்து கம்மா நம்மால் வந்து செய்ய முடியும், நம்மால் இது வந்து எல்லாம் நம்ம வந்து செஞ்சுருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே பாராட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் இல்லையா. அப்போ அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து அதை பரிசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஏகப்பட்ட பரிசுகள் எனக்கு நானே கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து நிறைய பேகு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்குவேன். ஏன்னா அது வந்து எனக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணால் அது அது எனக்கு வாங்கினோம் அப்படிம்போது எனக்கு ஒரு ஹாப்பி அதில் வந்து ஒரு வரும் அப்படிங்கிறது. ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ண அனைத்து நேர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடலாம் உங்களுக்காக. ஃப்ரீடம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ளா.

திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் இங்கிலீஷ் மியூசிக் ஷோ டிரைவ் டைம். And you're with me, Kavya, tonight, live from the studios. So I'll be taking in callers for today. So give me a call very quickly, 044-2986-0038 or 2952-0554. The numbers once again, 044-2986-0038 or 2952-0554. You can also go to our FM Rainbow, Chennai FM Rainbow 101.4 Facebook page. I've put up a post on Drive Time. You can comment below for your favorite tracks. So first up, I've got Adele with Set Fire to the Rain.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்தி

0: நிகழ் நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுக்கு.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் July 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் July 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

அனைத்துக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7:01 ஆயிட்டக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறைய பாடல்கள் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நம்ம எல்லாரும் கேட்டு ரசித்த பாடல்கள். அதோட நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வினய் தாண்டி வருவாயா திரைப்படத்திலேருந்து விஜய் பிரகாஷ் சூசனோட குரல்களை ஏ ரஹ்மானோடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 இங்கே அமைய பமி சமதோளை

ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சி எல்லாத்த பாடலும் உங்களுக்காக வெந்து தணிந்ததுக்கு ஆட திரைப்படத்துலேருந்து சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷோட குரல்களை தாமரோடைய வரிகளை யார் அம்மனோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டணிந்திருங்கள்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பேன்.

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசு

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது.

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25 ஆகிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ரென் திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோல்.

நேரம் 7:32 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு கேட்டு நேரங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோளை.

ரெயின்போ ஷேர் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியிலிருந்து பாடல் உங்களுக்காக லாடம் ரேயப்படுத்துலேருந்து பாம்பி ஜெயஸ்ரீ ஹரிச்சரனோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

நேரம் 7:44 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாரபாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில நேரத்து பாடல் உங்களுக்காக அலைப்பாய்த திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம் ஸ்ரீனிவாசோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளையே ராமனோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் அண்ட் மகாலட்சுமி அவரோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளை ஏ ரஹ்மானோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக நல்ல தமிழ் இந்தி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடலை வந்துட்டு கேட்டு நினைத்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

0: மெட்டுமணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர்

குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 20:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:16 ஆகிட்டுக்கு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ FM 101.4 நிகழ்ச்சியில் நீங்கள் ரசித்த நிறைய பாடல்கள் ப்ளே பண்ண போகிற நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சுதேசி திரைப்படத்தில் இருந்த விஜய் யேசுதாஸ் அண்ட் சோபனா ஷர்மிளாவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக சண்டைக்கோழி திரைப்படத்தில் இருந்த விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷலோட குரல்களை, யுகபாரதியினுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

நேரம் 9:32 ஆயிருக்கு. சிவகாச திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்சிருக்கேன். எங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மழை திரைப்படத்திலிருந்து மதுரையாக்கு கேட்டு இணைந்திருங்கள். எழுதுறேன் 101.4 எங்கேயில் அமையப்பமே சமதோளம்.

நேரம் 9:44 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நானி திரைப்படத்துல இருந்து விஜய் பிரகாஷோட குரல்ல கார்கேயினுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:53 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ராகங்களோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக வணக்கம் சென்னை திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்தர் பிரகதியோட குரல்களில், கார்க்கினுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: அமைத்துள்ள
1: Rainbow FM 105.8.

மதியம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவா. நிகழ்ச்சியில் நிறைய நீங்கள் கேட்டு ரசித்த பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக தனிப்பிரவி திரைப்படத்தில் வந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளை கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நேரம் 10:13 ஆயிட்டுக்கு ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமு திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் மாதிரி இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:19 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலார்த்த பாடலை உங்களுக்காக செல்வம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்திருக்கு. வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:26 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சில இடத்த பாடல உங்களுக்காக மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சி சிலாவோட குரல்களில் வேலையினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ காதல் மன்னன்.

விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் சிச்சான் சான்.

நேரம் 10:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்னஞ்சிறு உலகம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலில் வாலியுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் மாதிரி இருக்குது. கேட்டு நீந்திருங்கள்.

நேரம் 10:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பேவா திரைப்படத்துல இருந்து டி எம் சௌந்தரராஜனுடைய குரல வாலினுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:48 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரவாயின் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பிவா திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில், வாலினுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேரம் 10:56 ஆச்சு. ரெயின்போ ரவி நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இந்த பிசிசிலாவோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் FM 102.3, ரெயின்போ FM 101.4, திருச்சி FM 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதிரடி படை

என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில் காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையெல்லாம் பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:08 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையெல்லாம் பாடல் இதோ.

வீரா திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இவங்களுடைய குரலில், வாலியவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:19 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில், உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்மா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா முடிச்சிருச்சா.

தேவா திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட்ஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாட்டுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஷியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

அப்ராகிருதம் ஸ்விதி சதோக்தம் அகால காலியம் ஆனந்த சாந்திரமனகம் பரமம் பதம் தத் தியக்த்வா கத ஸ்வமவனே ரவனாய தேவ சர்வம் சஹேச பக

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.